0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: உடல் நலனையும் உள்ள நலனையும் உறுதி செய்யக்கூடிய காரியங்களே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவை. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. உடல் நலன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவுகள் எதனுடைய அடிப்படையில தீர்மானிக்கப்படுது? நம்மளுடைய பழக்க வழக்கம், சுவை எதோட அடிப்படையில எதையோ சாப்பிட்டு ஏமாந்துடாம நோய்களை தவிர்க்கக்கூடிய நல்ல பாதுகாப்பான சத்தான உணவுகளை மிதமாக அளவோடு உண்பதுதான் நமக்கு சரியானது. நல்ல அளவான உணவு மாதிரி முக்கியமானது ஆழ்ந்த தூக்கம், தொடர்ச்சியான உடற்பயிற்சி. அதே போல உள்ள நலன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பிறரோடு இணைந்து வாழவே படைக்கப்பட்டவர்கள். அதனால அன்பார்ந்த உறவுகள் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத காரணிகள். இதை பல்வேறு ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. அன்பார்ந்த உறவுகள் நம்ம குடும்பங்கள் மூலமா எல்லாருக்கும் கிடைக்கும் நாம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல அது உண்மையா இருக்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு தான் குடும்பங்கள் மூலமா அது வாய்க்குது. குடும்பத்தை சாராத பிறரிடமிருந்தும் அன்பார்ந்த உறவுகள் நமக்கு கிடைக்கலாம். உண்பது, விளையாடுவது, பாடுவது, ஆடுவது, வழிபடுவது அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து உதவக்கூடிய குழுக்களும் தனி நபர்களும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணமா அமைறாங்க. ஆக நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்றத உணர்றதும் அவ்வப்போது அதை தெளிவுபடுத்துறதும் நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய அனைத்தையும் அர்த்தமுள்ளதா மாத்திடும். மகிழ்ச்சிக்கு அவசியமான ஒரு விஷயமா வலியுறுத்தி சொல்லக்கூடியது நன்றி உணர்வு. இறைவன் கிட்ட இருந்தோ, சக மனிதர்கள் கிட்ட இருந்தோ நாம அடையக்கூடிய நன்மைகள், உதவிகள் இது அனைத்தையும் மறக்காம நினைவு கூர்ந்து அவங்களுக்கு மனமும் வந்து நன்றி கூறக்கூடிய பழக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா உளவியலாளர்கள் சொல்றாங்க. என்னைக்கும் ஒரு நாள் செய்யக்கூடிய காரியமா இல்லாம நன்றி நாட்குறிப்பு அப்படின்னு ஒண்ண உருவாக்கலாம். தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நமக்கு கிடைச்ச நன்மைகள், உதவிகள் இது எல்லாத்துக்கும் மனசால நன்றி உணர்வை எழுதி பதிவு செய்யறது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பெரிய உதவியா அமையும். அதே போல நாமளும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை மனம் உவந்து முகமலர்ந்து பதிலுக்கு எதையும் எதிர்பாராமல் செய்வது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த மன மகிழ்ச்சிக்கு இன்னொரு விஷயமும் தேவைப்படுது, நிகழ்காலத்தில் நிலை நிற்பது. நாம செய்யக்கூடிய வேலைகள்ல எல்லாருக்கும் கவனம் இருக்கிறது இல்ல, அது நமக்கே தெரியும். சில நேரங்கள்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நினைவுகள் வேறெங்கயோ இருக்கும். மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குரங்கு போல மனசு ஒரு இடத்துல இல்லாம கடந்த கால நினைவுகளுக்குள்ள போயிடும், அல்லது எதிர்கால கற்பனையில போய் நின்னுடும். அந்த மனசை பிடிச்சு நிறுத்தி இந்த கணத்தில் நாம செய்யக்கூடிய வேலையில அந்த செயல நிக்க வைக்கிறது மகிழ்ச்சியை அதிகரிக்கும். அதே போல ஒரு நபர்கிட்ட இருந்தோ, ஒரு குழுவிடம் இருந்தோ ஒரு தீவிரமான ஈடுபாடு நம்ம காட்டும் போது அதுவும் மகிழ்ச்சியை கூட்டும். எடுத்துக்காட்டுக்கு நடிகர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அணிகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சாதனைகள் கூட சில நபர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கலாம். இந்த மாதிரி மகிழ்ச்சிக்கான அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த வழிகள்ல மகிழ்ச்சியை தேடுறது சரியா இருந்தாலும் கூட என்னாலும் எந்த நேரமும் மகிழ்ச்சியில மிதக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. சில நேரங்கள்ல எதிர்மறை உணர்வுகள் நமக்குள்ள உருவாகும். அதை கவனமா கவனிச்சு நம்மளை பத்தி, நம்ம சூழலை பத்தி, நம்ம உறவுகளை பத்தி அது என்ன சொல்லுது அப்படின்றத உணரணும். எதிர்மறை உணர்வுகள் நம்மளை பத்தி என்ன சொல்ல வருதுன்னு கண்டுபிடிக்காம அதை ஒதுக்குறது தான் ஆபத்தானது. அன்பையும் அக்கறையையும் மையமா கொண்ட நட்புகள் உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் தேடித்தரும். எதிர்மறை உணர்வுகளால களைப்பு, சோர்வு, எரிச்சல், விரக்தி இதெல்லாம் உருவாகும் போது கொஞ்சம் கவனிக்கணும், அதை சரி செய்ய முன்வரணும். அதே போல மகிழ்ச்சிக்கான முக்கியமான வழிகள்ல ஒண்ணு இயற்கையோட தொடர்பு கொண்டு வாழ்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்க கூடிய இயற்கையின் ஒரு அங்கம் தான் நாமளும் கூட. ஆக இயற்கையோடு கொள்ளக்கூடிய தொடர்பு நம்மளுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும். பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்ல, தண்ணி ஊத்துறது, களை எடுக்கிறது, உரம் போடுறது, என்ன மாதிரியான தோட்ட வேலைகள், செடிகளோடையும் மலர்களோடையும் உரையாடுதல் இதுவும் கூட இயற்கையோடு தொடர்பு கொள்றதுதான். ஆக மனிதர் மனதில் மகிழ்ச்சி வளர்ப்பதற்கான ஆய்வுகளுடைய அடிப்படையில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் உங்ககிட்ட இப்ப பகிர்ந்திருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள்ல எது நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கை வல்லமையானதா மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இரவு, அதிகாரம் 106, குறள் எண் 1053. கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்பு மோரே எர் உடைத்து, ஒளிவு மறைவு இல்லாத மனம் உடையவராய் இது என் கடமை என அறிபவர் முன்னே நின்று ஒன்றை அவரிடம் கேட்பதும் கேட்பவர்க்கு அழகுதான் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான புறநானூறு நிகழ்வு ஒன்றையும் தெரிஞ்சுக்கலாம். பாலியாதன் அப்படின்றவர் சேர நாட்டில் வாழ்ந்த புலவர். தன்னுடைய வறுமையின் காரணமாக உடல் எல்லாம் ரொம்பவே மெலிஞ்சு கண்கள்ல குழி விழுந்து காணப்படுவாரு. அதனால குண்டு கண் பாலியாதன் அப்படின்ற பேரும் அவருக்கு இருந்தது. அந்த நாட்கள்ல சேர நாட்டை ஆட்சி செய்தவர் செல்வ கடுங்கோ வாலியாதன். அந்த மன்னர் கொடைவல்லம் கொண்ட நபர். அவருடைய கொடைவல்லத்தை தெரிஞ்சுகிட்ட புலவர் அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே புலவருடைய திறமையையும் புலவருடைய வறுமையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு மன்னர். அவருடைய திறமைய அரசவையில வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவருக்கு தேவையான குதிரைகள், யானைகள், பசுக்கள், பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள், நெல் மூடைகள், இன்னும் அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அள்ளி கொடுத்தது மட்டும் இல்லாம அதெல்லாத்தையும் வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வீரர்களையும் கொடுத்தாரு. இவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைச்ச இவருடைய வாழ்க்கையில வாழ்க்கைக்கு புது அத்தியாயம் கிடைச்சது மாதிரியான ஒரு உணர்வு கிடைச்சது அந்த புலவருக்கு. எந்த ஒரு சூழலிலும் இல்லை என்று சொல்லாமல் மனமுவந்து கொடுக்கும் பெருந்தன்மை, தாராள குணம் கொண்டவர்களிடம் உதவி கேட்பதே சால சிறந்தது அப்படின்றத உணர்த்தக்கூடிய கதையும் திருக்குறளும் இது. அப்படிப்பட்ட மனம் கொண்ட நபர்கள்ட்ட கேட்கும் போது தாராளமா கேட்கலாம், முகம் சுளிக்காமல் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே உதவுறதுக்கு முன் வருவாங்க. உதவி பெறக்கூடியவர் தாழ்வு மனப்பான்மை அடையாமல் நிம்மதியாக, அதாவது அவருடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படும். அதே போல அவங்க வழங்கக்கூடிய உதவி பாதியாய் நிற்காமல் முழுமையாய் சென்று சேரும். கொடுப்பவர் முகமலர்ச்சியை பார்த்து உதவி கேட்பது வறுமையில் வாடுபவரின் துயரத்தை உடனே தீர்க்கும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம் தென்னை மரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி கொண்ட அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள LIC பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பையில இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் ஒரு நாட்டுடைய ராஜா நோய்வாய்ப்பட்டாரு. அவருடைய முகமும் கண்களும் ரொம்பவே பிரகாசமா இருந்தது. நல்லா சாப்பிடுவாரு, இரவுல நல்லா குரட்டை விட்டு தூங்குவாரு. ஆனாலும் தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டே இருந்தாரு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பாக்குறாங்க, ஒருத்தராலையும் அவருடைய நோயை குணப்படுத்தவே முடியல. நோயை குணப்படுத்த முடியாதது மட்டும் இல்லாம வந்து வைத்தியம் பாக்குற வைத்தியர்களுக்கும் சிறை தண்டனை விதிக்கிறாரு அந்த ராஜா. என்னோட நோயை சரி பண்ண முடியாத நீ நாட்டுல வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, சிறையில கைதியாவே இருக்கலாம் அப்படின்றதுதான் அவருடைய தண்டனை. ஆக வைத்தியர்கள் கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு பிரபல வைத்தியர்கள் வர்றாங்க. ஒருத்தர் பரம ஏழை, ஆனா வைத்திய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வைத்திய சாஸ்திரத்தில் ஒரு பக்கம் கூட புரட்டி பார்க்காதவர். அவர்கிட்ட சிகிச்சை பெற்ற நோயாளிகள் அவருக்கு நிறைய பணம் கொடுத்ததால அவர் செல்வந்தரா இருந்தாரு. இப்போ இந்த இரண்டு வைத்தியர்களும் அரசரை பார்க்க வர்றாங்க. அரசரை ரெண்டு பேருமே நல்லா பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க. பரிசோதனைக்கு அப்புறமா வைத்திய சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காரே, அவர் என்ன சொல்றாருன்னா, அரசே உங்களுக்கு ஒரு நோயுமே கிடையாது, நீங்க தான் உங்களுக்கு நோய் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லவா வேணும் அரசருக்கு, ஏற்கனவே எல்லா வைத்தியர்களுக்கும் என்ன பண்ணாரோ அதேதான் இவருக்கும் சிறை தண்டனை. ரொம்பவே கவலையா போயிட்டாரு. இப்போ பயந்துகிட்டே போறாரு இந்த ரெண்டாவது வைத்தியர். அவரும் எல்லா சோதனைகளையும் பண்ணி பாக்குறாரு, அரசர் நல்லா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறாரு. ஆனா உடனே அந்த வார்த்தைகளை விடல. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் சொன்னவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியும் இல்லையா. அரசே, உங்களுடைய நோயை குணப்படுத்த ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு ஒரு வழி சொல்றாரு. எனக்கு நோய் இருக்கு அப்படின்னா நீ ஏத்துக்கிட்ட இல்லையா, அப்போ நீ சொல்றத நான் நிச்சயமா செய்யறேன். என்ன செய்யணும் சொல்லு, என்னுடைய நோயை எப்படியாவது குணப்படுத்திடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அரசர். மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நபரின் சட்டையை அரசர் ஒரு நாள் தன் உடம்பில் அணிந்து கொண்டு ஒரு இரவு தூங்கினால் போதும் நோய் குணமாகிவிடும் அப்படின்ற ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டாரு. இதுதான் அந்த நோயை சரி பண்றதுக்கான மருந்தும் கூடன்னு சொல்றாரு. அரண்மனை வேலையாட்கள் குதிரைகள்ல ஏறி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனிதனை தேடி நாலா பக்கமும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ராஜாவுக்கு உடம்புல எந்த நோயும் இல்ல, ஆனா தனக்கு நோய் இருக்கிறதா நினைச்சிட்டு தினமும் சாப்பிடுவாரு, தூங்குவாரு, ஓய்வு எடுத்துட்டே தான் இருக்காரு. வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நோய் இல்லைன்னு சொன்னா அவங்கள சிறையில் அடைச்சிடுறாரு. கடைசியா ரெண்டு பிரபல வைத்தியர்கள் வர்றாங்க. முதல் வைத்தியர் எல்லாரையும் போலவே உங்களுக்கு எந்த குறையும் இல்ல, நல்லா தான் மண்ணா இருக்கீங்கன்னு சொன்னதால சிறை தண்டனையை வாங்கிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது வைத்தியர் கொஞ்சம் சாதுரிய புத்தி கொண்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவனது உடையை ஒரு நாள் இரவு அணிந்து கொண்டு தூங்கினாலே போதும் அப்படின்ற வைத்தியத்தை சொல்லிட்டாரு. அரண்மனை வேலையாட்கள் குதிரைகள்ல ஏறி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனிதனை தேடி நாலா பக்கமும் புறப்பட்டு போயிட்டாங்க. பணக்காரர்களாக மாட்டோமா அப்படின்னு இயங்கக்கூடிய ஏழைகளையும் தங்களை ஏழைகளாக நினைத்து கொண்டு கவலைப்படும் செல்வந்தர்களையும் தான் அவங்க பாக்குறாங்க. வாழ்க்கை துணை இல்லையே அப்படின்னு அழக்கூடியவர்களையும் வாழ்க்கை துணையால் அவதிப்படுபவர்களையும் பாக்குறாங்க. மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவர்கள் யாருமே இல்ல. கடைசியா ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு யாசகரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த யாசகன் மட்டும்தான் உற்சாகமா விசில் அடிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் புல் தரையில புரண்டுகிட்டும் இருந்தான். அவன்தான் மன மகிழ்ச்சியோட இருக்கான் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அரண்மனை சேவகர்கள். நேர அந்த யாசகன் கிட்ட போய், ஐயா, உனது சட்டையை ஒரு நாள் இரவுக்கு எங்களுக்கு இரவல் கொடு, அதாவது வாடகைக்கு கொடு, நாங்க 100 ரூபாய் தரோம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த யாசகருக்கு அப்படி ஒரு சிரிப்பு, சட்டையா, என்னிடம் எது சட்டை அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபரை அவங்களால பார்க்கவும் முடியல. கண்டுபிடிச்சாலும் கூட அவங்க கிட்ட நல்ல சட்டை கூட இல்ல. தேடி போன எல்லாரும் வெறும் கையோட திரும்பி வந்துட்டாங்க. அப்போதான் அரசர் பாக்குறாரு, இந்த உலகத்துல மனிதர்கள்னாவே ஏதாவது ஒரு வகையில துன்பப்படதான் செய்யறாங்க. நம்ம மட்டும்தான் அரண்மனையில இருந்துட்டு நோயாளி நினைச்சு அவஸ்தப்படுறோம். இது எவ்வளவு பெரிய தவறு! அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தின வைத்தியர்களையும் சிறையில் அடைச்சிட்டமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. எல்லா ஜன்னல்களையும் திறந்து விட்டு தன்னுடைய அரண்மனைக்குள் சுத்தமான காற்று வீசும்படி செய்தார். அடைத்து வைத்த அத்தனை வைத்தியர்களுக்கும் விடுதலை கொடுத்தார். தனது நிலையை உணர்ந்து மறுபடியும் ஆட்சியில் கவனம் செலுத்தினார். நாட்டில் மகிழ்ச்சி பூத்தது. அரசரும் ஆரோக்கியமும் உற்சாகத்துடனும் வாழ்ந்தார். ஆமா நேர்களே, பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம வெற்றிக்கான உந்து சக்தி அப்படின்றத உணர்ந்து செயல்படணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.4.

0: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழலை கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நாள், சிறப்பான நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும், நினைத்த காரியங்கள் வந்து சிறப்பாக நடக்கட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக இருக்கட்டும், இன்னும் கடலோஸ் எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி 18 June 2026 காலை நேரம் 7:07 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்றைக்கான இந்த வானிலை தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நேற்று வந்து ஒரு 2 மாதம் இடைவெளிக்கு அப்புறம் நம்ம விசைப்படகு மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு முதல் நாள் கடல் கை குடிச்சா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு லாபம் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் வந்து சொன்னது ரொம்ப மீனாக வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன மீனாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன மீன் தான் அதிகமாக வந்திருக்கு. நிறைய மீனை நாங்கள் வந்து இதனால் எப்படி கரையை கொண்டு போகணும் சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டுட்டு வந்துட்டோம். வியாபாரிகள் வந்து எடுக்கலை, விலைவாசிகள் நிறைய வந்து போகவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன்கள் வந்து பெரிய மீன்களாக கிடைக்கல, எல்லாமே சின்ன மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பத்தாது. போதுமான அளவுக்கு வருமானத்தை வந்து ஈட்டி தரல, இருந்தாலும் நஷ்டமடையாத அளவுக்கு வந்து போயிட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். இருந்தால் இன்னும் இந்த முதல் நாள் கடல் அப்படின்ற அந்த ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. வரவரை போக போக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இப்போ அடுத்து வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 8 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசேகம் 90.4.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438913353.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:21 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்ருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளோட சமுதாயத்தில் தன்னோட ஒரு பங்கை வந்து நிரூபிக்க நிறைய இளைஞர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊருக்கு ஏதாச்சும் பண்ணணும், தன்னோட ஒரு தன்னார்வலத்தால் இந்த ஊருக்கு என்னோடய மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பண்ணுவாங்க. சின்ன சின்ன இந்த குளங்கள் வந்து தூர்வாராக இருக்கட்டும் சரி, கருவடைகளை வந்து வெட்டுறது சரி, ரோடு போடுறது, லைட்டு போடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மக்களை திரட்டி வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த சமூக நோக்கோடு இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி நம்ம மக்களை எல்லாத்தையும் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறவங்க, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்து பண்ணுறாங்க, கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க, மனு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான நல் ஆளுமை மாநில விருதுகள் வந்து கொடுக்க போகிறாங்க. மாநில இளைஞர் விருது அப்படின்ற விருது வந்து கொடுக்க போகிறாங்க. இது எப்போ அப்படின்னா நம்மளோட சுதந்திரத்தை வந்து முன்னிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. 15 வயதுலேருந்து 35 வயது இருக்கக்கூடிய 3 ஆண்கள் 3 பெண்கள் இதுக்கு வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா நம்மளோட மாநிலம் முழுக்க. அவங்களோட முக்கியமான விஷயமே 2025-26 இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த ஊருக்காக அந்த பகுதிக்காக ஏதாவது அவங்க சிறப்பாக வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். அது ஏதோ ஒன்று அவங்க ஊரை வந்து உயர்த்துறதுக்காகவோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நல்வாழ்க்கைக்கு வந்து உதவுற மாதிரியே வந்து இருக்கணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விருது வந்து கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பிக்க நம்மளுடைய இந்த இளைஞர் விருதுகளுக்காக www.sdat.tn.gov.in அப்படின்ற இணைய முகவரியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.sdat.tn.gov.in. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நல்ல இளைஞர் வந்து இருக்காங்க, அந்த இளைஞர் நம்ம ஊருக்காக நிறைய வந்து பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அவங்க பகுதியில் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு முதல்வர் கையால் ஒரு பரிசு வந்து விருது வந்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தா, எல்லா மாதமே 3வது வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்னா, ஒரு தனியார் வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடக்கும். எல்லா மாதமும் நடக்கும். நம்ம வந்து வேலை இல்லை அங்கே போனேன், இங்கே போனேன், எங்கேயுமே போனேன், வேலை கிடைக்கல அப்படின்னா, இங்கே போனீங்களா, இந்த முகாமுக்கு போனீங்களா, ஒரு ஏதாச்சும் போனீங்களா, நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க. நம்ம போய் சும்மா போயிட்டு அட்டன் பண்ணுற அந்த மாதம் பண்ணலாம். மொதல் மாதம் போங்க, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த மாதம் போங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் போய் அதில் ஒரு வேலை வந்து கிடைக்கும், சேர்ந்துக்குங்க. ஏதாச்சும் நல்ல ஒரு வேலையை பாருங்கள், பிடிச்சிருக்க வரைக்கும் வந்து வேலையை பாருங்கள். எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன்னா எந்த வேலை கிடைக்கும்? நம்ம ஊருக்குள்ளே இன்னும் எவ்வளோ தான் நீங்கள் வேலையை வந்து எதிர்பார்க்க முடியும்? அவ்வளோ வேலைகள் வந்து நம்ம ஊர் கொடுத்து வச்சிருக்கு. போதும் போதுங்கிற அளவுக்கு அவ்வளோ வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கடலுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்களோ, கிட்டத்தட்ட அதில் பாதி பேர் வந்து இப்போ மற்ற வேலைகளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊரில் இருந்து. இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வெளியூர் போக ஆசைப்பட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து வருவாங்க. அந்த நிறைய நிறுவனங்களில் போய் நீங்களும் வந்து வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நேரடியாக வந்து போங்க. போகும்போது உங்களோட ரெசியூம் எடுத்துங்க, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட மார்க் ஷீட்டு எல்லாமே, டிசி எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாம். போய் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னென்ன மாதிரியான வேலை இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கலந்துக்குங்க அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த தகவலை இளைஞர்களுக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விளைநிலவரங்களை தான் தெரிஞ்சுக்கலாம். விளைநிலவரங்களிலிருந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101 ரூபாய் 50 பைசாவிற்கும் பேசப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11479 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14030 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14732 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 112,240 ரூபாய். இந்த விலை நிலவரத்தோட அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த நீட் எக்ஸாம், நீட் எக்ஸாமுங்கிறது எவ்வளோ நாட்களாக அந்த ஒரு பேசு பொருளாகவே இருக்குது நம்ம ஊருக்குள்ள அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பேசிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீட் தேர்வு மறுதேர்வு வந்துருச்சு. ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயமா வந்திருக்கணும், திரும்ப எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு மாணவி இந்த அச்சம் காரணமாகவே அவங்களோட உயிரை வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நீட் வந்து திரும்ப எழுதணும், திரும்ப வந்து நம்மளால் பாஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த பயத்திலேயே அவங்க ஒரு தற்கொலை முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பெற்றோர்கள் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். அது ஒரு தேர்வு தான், உண்மையிலேயே நல்ல ஒரு, அதுதான் நம்ம வாழ்க்கையாக வந்து இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஆசை வந்து இருக்கும். மருத்துவர் ஆகே ஆகணும் அப்படின்ற நிறைய கனவுல தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் என்ன, இருந்தாலும் அதை தாண்டியும் நம்மளுக்கு வந்து நிறைய பிரிவுகள் வந்து இருக்குது. நிறைய படிக்கலாம், ஃபெயிலே ஆகிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அடுத்தடுத்து அடுத்த வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம குழந்தைகள் யாரும் வந்து வரலையோ, அந்த மனநிலைக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தோத்துட்டாண்ணே, தோற்று ஒரு தோல்வியை ஏற்றுக்க முடியலையா? ஏன்னா அவங்க ஒரு கரெக்டாக ஒரு 2,000-3,000 சீட்டுக்கு 22 லட்சம் பேர் வந்து எழுத போகிறாங்க. 22 லட்சம் பேரில் அந்த 2,000த்துக்குள்ளே நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அந்த கேள்விக்குறியை தான் ஃபில் பண்ணவே நம்ம போகிறோம். வந்துட்டீங்கன்னா சந்தோஷம், பாஸ் ஆகிட்டிங்கன்னா சந்தோஷம். முடியலை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணதை கொஞ்சம் மனசார ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள்கிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய தோல்விகள் நம்ம ஊரில் இல்லாட்டாலும் கூட இந்த தோல்விகளை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை இந்த குழந்தைகளுக்கு வந்து இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்பா அம்மா பேசினா மட்டும்தான் இது வந்து சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்கள் தைரியம் கொடுங்க. நீ ஃபெயில் ஆகிட்ட, தோத்துட்டுனா கூட பார்த்துக்கலாம், அடுத்த முறை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசார அவங்கள வந்து பாராட்டுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற

0: இலங்கையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இருநாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததை போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCB பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள் கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் இருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த இரண்டு பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்து நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நேரம் சரியாக 8:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலூர் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு 2 வந்திருக்கு. முதல் தினம் வந்து பிக்னிக், அதாவது ஒரு குட்டி குட்டி சுற்றுலா நம்ம போவோம் இல்லையா, குடும்பத்தோட ஒரு இன்ப சுற்றுலாக்கள் வந்து போகிறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஜாலியாக அப்படியே வந்து போயிட்டு இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான பிக்னிக் வந்து போவாங்க. அது வந்து ஃபாரின் கல்ச்சரில் ரொம்ப அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஒரு 2-3 வந்து மொத்தமாக குடும்பமாக சேர்ந்து வந்து போவாங்க. நம்மளும் அந்த மாதிரி வந்து போவோம், சுற்றுலாக்கள் வந்து நிறைய வந்து போவோம். இன்றைக்கி அந்த பிக்னிக்கான தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு சிக்கலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா வேலை வீடு, வேலை வீடு கடன், அப்புறம் கோயிலுக்கு வந்து போகிறது வீடு வேலை கோயில், அப்புறம் வந்து கடன் திரும்ப, இதே மாதிரியான ஒரு ரொட்டீன் ஒரு பார்த்த விஷயங்கள் தான் வந்து பார்த்துட்ருப்போம். ஸ்கூல் காலேஜ் நடுவில் வந்துட்டுப்போம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு யாச்சும் போயிட்டு வரலாம், பார்க்காத இடத்துல போயிட்டு ஒரு 2-3 அங்கே தங்கி அங்கே சமைச்சு சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக விளையாண்டு அங்கே ஏதாச்சும் அருவி இருந்தால் குளிச்சுட்டு, இல்லை அங்கே இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்த்து ரசிச்சுட்டு அங்கே உள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு, அதுதான் உண்மையாகவே நல்லாயிருக்கும். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம ஓடணும் ஓட்டத்துக்கு ஏதோ ஒன்று அடையாளமாக வந்திருக்கும். அது ஒரு புல் ஸ்டாப் வச்சு கொஞ்சம் நேரம் காத்திருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வந்திருக்கும். பிக்னிக் போங்க, வருஷத்துக்கு ஒரு 5 வந்து போயிருங்க, அதுவே ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் மாதத்துக்கு ஒரு தடவை போக சொல்லியிருந்தேன், அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ முடியுதோ குடும்பத்தோடு வந்து சேர்ந்து போங்க. முடியலாம் தனியாகவாச்சும் போயிட்டு வந்துருங்க. 2-3 இடத்த பார்க்காத இடத்து போய் பாருங்கள், அப்பப்போ நல்லாயிருக்கும் மனசுக்கு. அடுத்ததான் இன்றைக்கி இன்னொரு தினம், என்ன தினம் அப்படின்னு பார்த்தா வெறுப்பு பேச்சுக்கான தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுப்பு பேச்சு அப்படின்னா என்ன? நல்லா நம்ம ஊரில் நிறையவே வந்திருக்கும். என்னென்னா பேசும்போதோ எழுதும்போதோ உடல்மொழியிலையோ யாரையும் வந்து கலங்கப்படுத்தாத ஒரு பேச்சுகள் இருக்கு இல்லையா, அதுதான் வெறுப்பு பேச்சு எதிர்ப்பு தினத்துக்கான முக்கிய ஒரு கருத்தை. அதாவது நம்ம யாரையும் வந்து ஒரு வெறுப்புக்குள்ளாக்கிடக்கூடாது, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளோட பேசுகிற மொழி நம்ம உடல் மொழி யாரையும் வந்து மனதார வந்து புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க, சந்தோஷமாக வந்து பேசுங்க. யாராச்சும் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுன்னா, நம்ம சந்தோஷமாக பேசுகிறத பார்த்தே யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்கள வந்து கலாய்க்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை நம்மளும் அவங்கள்ட்ட வந்து கலாய் வாங்கினா பிரச்சனை இல்லை. இப்போ 2 மாற்றி மாற்றி கலாய் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சண்டையும் வரப்போகிறது கிடையாது. ஒருத்தவங்களை மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு வெறிச்சல் வந்துடும். என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, நம்மளை ஏன் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக பேசுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்மளோட கண்ணில இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணை சுமிட்டுறதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேல கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துகிட்டே இருக்குமா. நாம கண்ணை சுமிட்டுறது மூலமா நம்மளுடைய விழித்திரை வழியா பரவி கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இதனாலதான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதா, கார்ல எல்லாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியா சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமிட்டுறது அப்படிங்கறது ரொம்பவே உதவியா இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்ல ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாவே கண்ணை மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப நேரமாகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமிட்டுறது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 15-20 தடவை கண் சுமிட்டுறோமா. இப்போ நீங்க கண் சுமிட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம கூட இன்றைக்கான மீன்வெளி நிலவரத்தை கொடுக்க கேப்டன் ராஜனா இணைஞ்சிட்டாங்க, அவனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
0: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா?
1: நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கோண்ணா.
1: செலவழிச்சு போன லெவலுக்கு வந்துகிட்டு நிறைய போட்டுகள்ல பாடில்லைங்கிற கேள்விதான். ஆமா, பிந்தி மிந்தி வரும், சீசன் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில இருக்காங்களே ஒழிஞ்சு பெரிய செலவழிச்சு போய் ரொம்ப போட்டிகள் பாடுகள் மீடியமா கொண்டு போன டீசலுக்கு அதுக்கும் தண்ணுக்கு தண்ணாதான் வந்திருக்கு. ஒரு சில போட்டிகளும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மென்மேலும் அவங்க பாடுகள் வரணும்னு நம்ம கரண்ட் சேஃபா சேல கேட்டுக்கலாம். வடக்குள்ள மக்களுக்கு மீடியமா எல்லாமும் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஆனா தெற்க வந்துகிட்டு பெரிய லெவல்ல பாடுகள் வரல அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தான் நமக்கு இந்த நியூஸ் தெரியும். ஆனா நம்மளும் கிடக்கறதை பார்த்ததுல பெரிய லெவல்ல பாடுகள் வரல அப்படிங்கறதான் தெரியுது.
0: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி.
1: இப்ப வந்து கடற்கரை நிலவரம், இப்ப நம்ம வடக்கு நிலவரம் எப்படின்னா வந்து கரையோரமா போயிட்டு வந்து அந்த பயிரில் உள்ள மீன் வச்சு மரவா மீன் எல்லாம் 300 ரூபாய்க்கு வித்த மீன் எல்லாம் வந்து 120 ரூபா 130 ரூபா இந்த மாதிரிதான் வித்துச்சு. இன்னைக்கு மீன்கள் வந்து அந்த ஓரா மீன் பருவம் ஓரா 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஓரெல்லாம் 120 ரூபா 110 ரூபா 130 இப்படித்தான் வித்துச்சு. இந்த அளவுக்கு தான் மீன்கள் வித்திருக்கு. அதே மாதிரி சூட வள்ளங்கள் போகல. அடுத்து கிளம்ப ஹோட்டல் பீஸ் இதெல்லாம் வந்துட்டு 140 ரூபா 130 ரூபா ரேஞ்சுக்குதான் வித்திருக்கு. எல்லாமே கொஞ்சம் சுருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வியாபாரிகள் நிறைய வரல. அப்புறம் வந்து ஒரு சில பாறை மீன் இதுகள் தான் 400 450 ரூபா வித்திருக்கு. இது நம்ம ஏலக்கரை பகுதியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஏலக்கரில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. அதை நம்ம தான் கவனிச்சு அந்த சரக்குகளை வாங்க அந்த மீன்களை வாங்கணும் கொள்ளணும் சொல்றத சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
0: சரிண்ணா, ரொம்ப நன்றி தகவலுக்கு.
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜனா நம்ம கூட இணைஞ்சு ரொம்ப அருமையாகவே நிறைய தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் அண்ணா நான் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து திருப்பி திருப்பி ஒரு தேவைப்பட்ட இதுதான் வேணும் அப்படின்னு நினச்ச ஒரு லாபம் வந்து கிடைக்கல, கிடைக்கும் நம்புவோம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்ம இந்திய அணியை ஒரு பாராட்டு வந்து தெரிவிச்சு ஆகணும். என்னென்னா வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகளும் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. ஒரு நாள் போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு நாள் போட்டி நேற்று வந்து நடந்ததில் இந்திய அணி ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. முதல்ல பேட்டிங் பண்ணி 402 ரன் வந்து எடுத்தாங்க. திரும்ப அதை வந்து சேஸ் பண்ண நம்ம ஆப்கானிஸ்தான் அணி வந்து மொத்தமாக 232 ரன்களே வந்து ஆல் அவுட் ஆகிறாங்க. அதாவது 170 ரன் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி. 170 ரன் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமே அவ்வளோ இருக்குது. அப்படின்னா என்னளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த அணிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். அந்த பக்கம் வந்து போகும்போது ஃபுட்பால் நிறைய மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு உண்மை தெரியல, ஃபுட்பாலில் வந்து தெரிஞ்சவங்களை தெரிஞ்சிருந்தால் கூட போய் பேசலாம். ஃபுட்பால் யாரும் பார்க்கவே மாட்டேன், ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கிறேன், 90 நிமிஷம் ஓடிட்டுருக்கு, எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நான் ஃபுட்பால் வந்து பார்க்க மாட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து விளையாடுறாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கிறது சந்தோஷம் தான். நிறைய பேருக்கு வந்து ஃபுட்பால் வந்து பிடிச்சிருக்கு. பார்ப்போம் ஃபைனல் செமிஃபைனல் அந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்தெந்த அணிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து தெரிவிப்போம். இப்போதைக்கும் விளையாடக்கூடிய அனைத்து அணிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இன கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போய்ட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரியால் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்

0: இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷில் இருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கறாங்க. எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணும்ங்கறேன். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். நம்ம வந்து வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து விளையாட்டு நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி. வெற்றி தோல்வி எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச வரையும் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிக்னிக்கு தினம். அதாவது நிறையா பேர் வந்து நிறையா ஊர்களுக்கு நிறையா ட்ரிப்பு போயிருப்பீங்க. நானுமே நிறையா இடத்துக்கு போயிருக்கேன். நிறையா அதாவது நம்ம வானொலியிலேருந்தே ரெண்டு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அன்னைக்குன்னு ரொம்ப செம்ம ஜாலியாக இருக்கும். மொத்தத்தில் டூர்னாவே ஜாலியாக இருக்கும். எல்லாத்தையுமே மறந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக சேர்ந்து ஒரு விளையாண்டு ஒரு அந்த குளித்து இந்த அருவிகள்லாம் குளிக்கிறது அதோட ஜாலியாக இருக்கும். உண்மையிலேயே டூர் போகிறது மாதிரி ஒரு சிறப்பான தினம் எதுவுமே இல்லை. வருஷம் ஒரு தரம் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எவ்வளவு தான் சம்பாரித்து என்ன செய்ய ஒரு நாளைக்கு நாளும் நம்ம சுற்றி பார்க்கணும். நம்மளுக்கு நம்ம பார்க்காத இடங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துலேருந்து நூர்ஜஹான் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு மதுரை மறிக்குழுந்து வாசம் அப்படின்னு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அந்த படத்துலேருந்தும் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. அடுத்து பரமக்குடியிலேருந்து பரமேஸ்வரி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு புது பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. கடல் ஓசையில் பணிபுரியும் அனைத்து எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன் சகோதரி. உங்க பேரு, எங்கே இருந்து பேசுறீங்க, யாருக்கு வாழ்த்து?
1: நான் வந்து ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து பிரவீனா பேசுறேன்னா. என்னோட பேர் பிரவீனா. இன்னைக்கு என் மருமகனுக்கு பிறந்த நாள்.
0: பேரு?
1: அவன் வந்து பேரு வந்து பால்சன். அவன் பேரு பாம்பன்ல, பாம்பன்ல லைட் ஹவுஸ் இருக்கிறாங்க. அவனுக்கு இன்னைக்கு வந்து 6வது பிறந்த நாள். அவனுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். ஹாப்பி பர்த்டே மருமகனே.
0: நன்றி சகோதரி. பேரு, தம்பி பேரு? நன்றி. ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து சகோதரி பிரவீனா அவங்க தான் பால்சன். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: கடலோசை நேயர்களுக்கும் மற்றும் அறிவிப்பாளர் தங்கம்மன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்று தரவைத்தோப்பு சமூக சேவகர் பாம்பன் டி ராமசாமி அவர்களுடைய பிறந்த தினம், அவருடைய வாழ்த்து விதமாக ஒரு நல்ல அருமையான பாடலை தங்கண்ணா விருப்பப்படி வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவன் ராஜேஷ் கண்ணன், தரவைத்தோப்பு.
0: ராஜேஷ் கண்ணன் தரவை தோப்புல இருந்து தான் பேசியிருக்காங்க. அவங்க நண்பர் ராமசாமி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் ராஜேஷ் கண்ணன் அவங்க சார்பாகவும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. புலவன் மகன் அந்த படத்துலேருந்து செம்மறையாடு அப்படின்னு ஒரு அழகான பாடலும், அதை தொடர்ந்து ராம்நாத இது கடலாளியில இருந்து சேவியர் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்தலாம் வாங்க நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு யாருன்னு கேட்போம்.
3: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்னைக்கு எங்கள் அண்ணன் மகளுக்கு பிறந்த நாள். நீண்ட வாய்ஸோட நீண்ட செல்வத்துடன் நீண்ட இதோட இருக்கிற வாழ்த்துக்கள். அதுபோல் இன்னைக்கு தோத்தவங்க அண்ணன் ரமணன் அவர்களுக்கும் தங்கை நிவாசினி அவர்களுக்கும் நிலையத்தர அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கத்துட்டோம். எனக்கு வந்து தருமத்தின் தனிமுகத்திலிருந்து தென்மதுரை வெயி நதி அந்த பாட்டை போடவும் வணக்கம். பேர் வந்து அஸ்வினி பாத்திமா.
2: பாத்திமா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சித்தார் ஓட்டையிலேருந்து தௌபிக்கிறோமான்னு அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் தௌபிக் அண்ணன் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ஸ் நோட்.
4: இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜ். தங்கமான தங்கமண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உழைப்பாளர்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
2: நன்றி அண்ணா. அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜண்ணா தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. உன்னால் முடியும் தம்பி அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கொடுத்துடலாம். இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல?
4: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
3: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
4: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும், அதானே? ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
3: எப்படிக்கா?
4: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
5: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷினி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில சில பேர்ல நாமளே நிறைய தருணங்கள்ல சொல்லியிருப்போம், பொறுமையாரு, சகிச்சு போ இப்படின்னு நாம நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் கடைபிடிச்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட பொறுமை குணம், சகிப்புத்தன்மை பத்தி தாங்க பேச போறோம். அதாவது நமக்கு எந்தெந்த தருணங்கள்ல சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த கால உறவுகள்கிட்ட நாம நம்மளுடைய சகிப்புத்தன்மையை கொடுக்கறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லதான். சாதாரணமாகவே பக்கத்து வீட்டில் மரம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லைலாம் விழுகதான் செய்யும். அதுக்கு மரத்தை வெட்டுங்க, கிளைய வெட்டுங்கன்னு சண்டைக்கு கூட போயிருப்போம். அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி நம்ம கூட இருக்கிற உறவுகள்கிட்ட பொறுமை சகிப்புத்தன்மையெல்லாம் குறையிறதுக்கான காரணம் என்ன? அதே சமயம் சின்ன பிள்ளைங்கள்கிட்டலாம் சகிப்புத்தன்மையை பார்க்க முடியுதா? இதை பற்றி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். பொறுமைன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு நிறைய டயலாக்லாம் ஞாபகத்துக்கு வரும். பொறுமையே பெருமை தரும், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது இப்படின்னு சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டு வளர்ந்துருப்போம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மைதான். நம்மளுடைய வெற்றிக்கும் சரி தலைமை பண்புக்கும் சரி பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமைங்கிற பண்பை நம்ம யார்கிட்ட இருந்து ரொம்ப எளிமையா கத்துக்கலான்னு தெரியுமா? இது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சுட்டு இருங்க, பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் கார், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: பொறுமைக்கு உதாரணமா சொல்லப்படுறது வேற யாரும் இல்லைங்க, கண்டிப்பா நம்மளுடைய பூமி தாய் தான். பூமியை எத்தனை ஆழமா தோண்டினாலும் அந்த பூமி கிட்ட இருக்கிற தங்கம், வைரம்னு விலை மதிப்பற்ற உலோகங்கள் மட்டும் இல்லாம நிலக்கரி, பெட்ரோல், எரிவாயு பொருட்கள்னு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்குது. பூமிகிட்ட இருந்து கத்துக்கிற வேண்டிய ஒரு மிக சிறப்பான ஒரு பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமைதான். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே களத்துல இருந்து நம்மளுடைய நேயர் பிச்சையம்மாள் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் பாட்டி, உங்க பேரு, அப்புறம் நீங்க எந்த ஊர்னு சொல்லுங்க பாட்டி.
7: என் பேரு பிச்சையம்மா, எனக்கு ஊரு ராமநாதபுரம், பாமல்ல இருக்கும்.
1: பாட்டி, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள், எந்தெந்த மாதிரி தருணங்கள் வந்து சகிப்புத்தன்மையோட இருக்கிறது வந்து அவசியம் நினைக்கிறீங்க?
7: நம்ம பெத்த பிள்ளைகள்டையும் மர்மக்கள்கிட்டையும் பேரம்பத்தியிட்ட ரொம்ப முக்கியமான சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. அதனால் அவங்க பேசுகிறத நம்ம இப்போ பெருசாக எடுத்துக்கிட்டு எடுத்து பேசிக்கிட்டு சண்டை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது மதிப்பு குறைவு என்ன. அதனால் ரொம்ப சகித்து போகணும், ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். அதனால தான் ரொம்ப அவங்க பேசுகிறத நம்ம அதை பெருசாக நினைக்கக்கூடாது.
1: இப்போ உங்கள் காலகட்டத்தில்னா நீங்கள் வந்து நிறைய பேர் ஒரு சகிப்புத்தன்மையோடு இருந்தனால தான் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக வந்து வாழ்ந்தீங்க. இப்போ உள்ளவங்கனா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களும் அந்த சகிப்புத்தன்மைனா குறைஞ்சிட்டே வர்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க?
7: அவங்களுடைய டென்ஷன், பெத்த பிள்ளைகளுடைய டென்ஷனும், பெருசன் மாதிரி டென்ஷனும், இருக்க வறுமையினாலையும் அப்படி ஒரு டென்ஷனாலையும் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சகித்து தான் போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது வந்ததுனால அவங்களுக்கு சகிக்க முடியல, கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியல, அதனால கத்திடுறாங்க.
1: சரி, சில நேரத்தில் வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதுமே பிரச்சனை ஆயிடுது. நம்ம வந்து ஒருத்தவங்க பண்ணுற தப்பை வந்து நம்ம சகிச்சுக்கிட்டே இருந்தாலுமே பிரச்சனை ஆகுதுல்ல, அதை பற்றி நினைக்கிறீங்க?
7: பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கணும்னா அந்த சகிப்புத்தன்மை வேணும். சகிப்புத்தன்மையோடு இருந்தால் தான் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்காது. சகிப்புத்தன்மையோடு இருந்தாலும் பிரச்சனை தான், பிரச்சனையோடு அந்த சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க இது பார்த்து பார்த்து சகிச்சு போடுறோம்.
1: இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சின்ன சின்ன இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்களே, இப்போ வளர்ந்துட்டு இருக்கவங்களோட பேரன் வயசு உள்ளவங்களுக்குனா அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் அளவுக்கு? இருந்த அளவுக்கு
7: எங்கள் அளவுக்கு அவனுங்களுக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு பல ஜோலியிலையும் பல வேலை கஷ்டத்துலேயும் பண கஷ்டத்தையும் ஃப்ரெண்டுமார்களுடைய கஷ்டத்துலேயும் அவனுக்கு இருக்கிறதுனால அவனுங்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை இல்லை. அதனால் நான் பார்க்கும்போது அவனுங்க ரொம்ப கற்றுக்கிட்டு கொண்டுக்கிட்டு அவனுங்க வேலையிலையும் அம்மாவிட்டையும் அப்பாட்டையும் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால ஏங்கிட்ட கூட சில சமயம் கத்திடுவானுங்க. அதனால ஆண்களுக்கு குறையுது.
1: சரி, ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சகிப்புத்தன்மையை பற்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும், விருப்ப பாடல் சொல்லுங்கள்.
7: நான் கேட்ட பாடல் வந்து இந்த ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, பிள்ளைகளோட படிக்கிற பாட்டு, நல்ல பாட்டு, ஞாபகம் இல்லை எனக்கு, சிவாஜி படிக்கிற பாட்டு, நல்லதொரு குடும்பம், அதில் ஒரு பாட்டு, நல்ல சிவாஜி படிக்கிற பாட்டு, அதில் ஒன்று போடுங்க எதையாவது, அது நல்லா தான் இருக்கும்.
1: கட்டாயமாக பாடல போட்டலாம். ரொம்ப நன்றி பாட்டி.
7: நன்றிப்பா.
6: நேரத்துல இருந்து நம்ம பிச்சையம்மாக்கா தான் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாவே பகிர்ந்துகிட்டாங்க. என்ன அப்படின்னா, குடும்ப உறவுகள்கிட்ட சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பொறுமை இல்லாம பேசணும் அப்படின்னாலே நம்மள அறியாமலே பதட்டப்படுவோம். சிலருக்கு சொல்லணும் அப்படின்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அதே சமயம் பொறுமை இழந்து நாம பேசுறப்ப மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கூட நம்ம காதுல விழுகாது, நாம வாங்கிக்கவும் மாட்டோம். நாம சொல்றதுதான் சரி, அதுதான் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நிறைய பேர் இருப்போம். இந்த ஒரு பொறுமைய கண்டிப்பா நாம வேலை பார்க்குற ஆபீஸ்லயும் சரி, வேலை பார்க்குற இடங்கள், அதுக்கப்புறம் உறவுகளை மேம்படுத்துற ஒரு குடும்ப சூழல்ல கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும். அதுல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தனித்தனியான குடும்பமா இருக்கிறாங்க இல்ல போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுதான். கண்டிப்பா கூட்டு குடும்பமா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வலிமையும் உணர்ச்சியும் சாதிக்கிறத விட பொறுமையும் நம்மளுடைய காலமும் அதிகமா சாதிக்கும் அப்படின்லாம் நம்மளுடைய ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம். ஆனா அதுதான் உண்மை. பொறுமைய வச்சுதான் ஒருத்தவங்களோட தரத்தையே மதிப்பிடுவாங்க. அத கூட நீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருக்கலாம். நிதானம் மட்டும் தவறுச்சு அப்படின்னா கண்டிப்பா தடுமாற்றம் தான். அதனால எல்லா இடத்துலயும் பொறுமைய கடைபிடிங்க. அது எப்படி எல்லா இடத்துலயும் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு தோணலாம். அது பத்தி என்ன அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பொறுமையா இருக்கிறதுனால உடல் நலனுக்கும் சரி நம்மளுடைய மன நலனுக்கும் சரி ரொம்ப ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். பொறுமை இழந்து கத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பொறுமை இழந்து கத்திட்டேன், அதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அப்பல இருந்து தான் இந்த தலைவலி, அல்சர், ஹை பிபிலாம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கும் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நிதானத்தை நிறைய இடங்கள்ல கடைபிடிக்கணும். நிதானம் இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவுமான பிரச்சனைகள்லாம் கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதே சமயம் நமக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பொறுமையா இருந்தா என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியும், கவனிக்க முடியும். பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால இந்த 7 பயன்களை அடைய முடியும். அது என்ன 7 பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், ரொம்ப நாளா இருக்கிற நம்மளுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக்க முடியும். ஒரு சிலர் ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்போம், ஆனா கொஞ்ச நாளை வந்து அதை கிடப்புல போட்டிருப்போம். அப்படி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி நம்மளுடைய திட்டங்களை இன்னும் சரியா தீட்டி கொஞ்சம் கடின உழைப்புலாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இலக்கை நம்மளால ஈஸியா அடைய முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அறிவுபூர்வமான முடிவெடுக்கிற திறன். குழப்பமா இருக்கும் போது நம்மளால முடிவே எடுக்க முடியாது, அப்படியே எடுத்தாலும் அது தப்பானதா தான் இருக்கும். அந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிச்சு இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால கரெக்டான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எடுக்கிற முடிவுகள் அறிவுபூர்வமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் 5 பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: பொறுமையா இருந்தா என்னென்ன மாதிரியான அந்த ஏழு பயன்கள் கிடைக்கும், இத பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். அதுல மூணாவது பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி. ஒருத்தவங்க அவங்களுடைய முயற்சியில தோல்வி அடைஞ்சாலும் கூட நிதானமா இருந்து அதுல நாம எப்படி தோத்தோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற காரணத்தை விடாமுயற்சியோட கவனிச்சா கண்டிப்பா அவங்களுடைய வெற்றி பாதை அப்படிங்கறது உருவாகிரும். வெற்றி அப்படின்றது கண்டிப்பா ஒரே நாள்ல கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நிறைய சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சாதனைகளை மட்டும்தானே நாம பாக்குறோம், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய வருஷத்துக்கான அந்த பொறுமையும் சரி கடின உழைப்பும் கண்டிப்பா இருக்கும். இதுல நாலாவது பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய விஷயங்களை கத்துக்கறலாம். அதாவது பொறுமையா நான் நிதானமா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா புது புது விஷயங்களை கத்துக்க முடியும். அதாவது பதறிய காரியம் சிதறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பதட்டப்படாம நாம இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல புதிய விஷயங்களை கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நாம கத்துக்கிருவோம். அதே மாதிரி மத்தவங்க சொல்றதையும் பொறுமையோட கேட்க முடியும். நிதானமா இருக்கிற ஒரு நபர்னால மட்டும்தான் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையே காது கொடுத்து கேட்க முடியும். அதனால அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இருக்கிற உறவு அப்படின்னு மகிழ்ச்சிகரமானதா இருக்கும் இந்த பொறுமையை கடைபிடிச்சோம் அப்படின்னா. ஆறாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணை, அதுக்கப்புறம் ஊக்கம். நம்மளோட இருக்கிற நிதானமான குணத்தினால மத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன குறை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுவுமே நம்மளுடைய கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அதனால மத்தவங்கள்ட்டையும் பாராட்டையும் சரி ஊக்குவிக்கிறதும் இவங்களால கண்டிப்பா முடியும். அதனால கருணையா இருக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள்ட்ட கண்டிப்பா பொறுமை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஏழாவது பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா நகர்ந்துட்டு இருக்கும். அதாவது பரபரன்னு எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிற பட்சத்துல மண்டையில ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நிதானமா சிந்திக்கிறவங்கனால எப்பவுமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல டென்ஷனோ இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை இவங்களாலதான் வாழ முடியும். அதனால நாமளும் கொஞ்சம் நிதானத்தெல்லாம் கடைபிடிச்சு சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. கருணை இருக்கு அப்படின்னா வள்ளலாகலாம், பொறுமை இருக்கு அப்படின்னா மனுஷனாகலாம் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து தான் எனக்குமே இதை பத்தி பேசும்போது ஞாபகத்துக்கு வருது. அந்த பொறுமையோட தாமஸ் ஆல்வா எடிசன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மின் விளக்குலாம் கண்டுபிடிச்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு பின்னாடியும் நிறைய பொறுமை அப்படின்றது கண்டிப்பா கடைபிடிச்சிருக்காரு. அதாவது 1000 முறை அவர் வந்து தோத்தாலும் சரி, கடைசியா பொறுமை மூலமா தான் அந்த மின் விளக்கு பல்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுலேயுமே வெற்றியும் அடைய முடிஞ்சிச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த காலத்தில் அவங்கள்ட்ட சகிப்புத்தன்மையை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்ருங்க. களத்திலிருந்து நம்மளுடைய நேர் ஸ்வேதா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கக்கா.
4: என் பேர் ஸ்வேதா, நான் பாம்பன்லேருந்து பேசுகிறேன்.
3: அக்கா, இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம உறவுகளோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சகிப்புத்தன்மை எந்தெந்த மாதிரியான தருணங்களில் இருக்கிறது ரொம்ப அவசியம்?
4: பொதுவாகவே சகிப்புத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா, ஒரு பெண்ணாக இருக்கும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே சகிப்புத்தன்மை, அதாவது எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதை சகித்து கொண்டு பொறுத்து தான் போகணும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய புது நபர்களை நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம அத்தையாக இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுக்கு புதுசாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அடமண்ட்டாக இருக்காமல், அதாவது பிடிவாதமாக இருக்காமல் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்கும். இங்கே யாரையும் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை சகிச்சுக்கிட்டு போகத்தான் செய்யணும். ஏன்னா அதில் நல்லதும் இருக்கலாம். நம்மளோட பார்வையில் அவங்க ஏன்டா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் அதனை வந்து நம்மளோட நல்லதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் அது நம்மளுக்கு நல்லதாகவே இருக்கும். ஸோ அதனால் பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சகித்து கொண்டு போகிறது தான் நல்லது.
3: சரி, இப்போ பெண்கள் வந்து சகித்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து குடும்பத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆண்களுக்கு சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணும்?
4: இல்லை, எந்த ஒரு பெண்ணுமே வந்து ஆண்களை புரிந்து கொண்டு தான் இருக்கணும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அப்பா அண்ணன் தம்பி அக்கா உறவு, அந்த எந்த உறவாக இருந்தாலுமே ஆண்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருக்கும். அவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும், நமக்கும் டென்ஷன் இருக்கும். ஓ, பெண்கள் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் நம்மளோட டென்ஷனை வந்து ஆண்கள் மேலேயே சுமத்தக்கூடாது, அது மாதிரி அவங்களும் நம்ம மேலே சுமத்தக்கூடாது. ஸோ அதனால் ஆண்கள் வந்து பெரும்பாலும் வெளியே போயிட்டு வருவாங்க, நிறைய தொழில் ஒர்க் இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுல வந்து பெண்களை விட ஆண்களுக்கு பொறுப்புகளும் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க நம்ம வீட்டுக்காரங்களோ இல்லை அண்ணனோ அப்பாவோ யார் எது சொன்னாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால நம்ம குறைஞ்சி பெற மாட்டோம். அதே மாதிரி ஆண்களுமே மேக்ஸிமம் நிறைய நேரங்களில் வந்து அவங்க வந்து சகிப்புத்தன்மையோடு தான் வாழ்கிறாங்க. எதுவும் நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கலாம், நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் ஆகி லேட்டாக திருமணம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் ஒரு அப்பா, அப்புறம் ஒரு தாத்தா அப்படிங்கிற நிலமையில போகும்போது அவங்க மனசுலேயும் நிறைய சகிப்புத்தன்மைகள்லாம் வாங்கிக்கிட்டு தான் அவங்க வராங்க. ஆனால் எந்த ஆண்களுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. பெண்கள் வந்து நம்ம ஈஸியாக வெளிப்படுத்துகிறோம், ஒரு திட்டுறது மூலமாக வெளிப்படுத்துவோம். ஆனால் ஆண்கள் வந்து அவ்வளோவா வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, இப்போ இந்த காலத்தில் வந்து உறவுகளுக்கிடையே அந்த சகிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்னக்கா?
4: கண்டிப்பாக உறவுகளுக்குள்ள வந்து சகிப்புத்தன்மை குறைஞ்சிட்டு தான் வருது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நிறைய வழியில் போராடுறாங்க. சுதந்திரம் மீன்ஸ் அவங்களோட ஆடை அலங்காரமாக இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சு வழக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்போ நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து முன்னேற்ற பாதையில் வந்துட்டுருக்காங்க. ஆனால் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஆடை அலங்காரத்தையோ அவங்க பணி செய்கிறாங்க அதை பொறுத்து கிடையாது. இப்போ நம்ம விருப்பப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அதை வந்து மற்றவங்க பார்வைக்கு தப்பாக தெரியுது. ஏன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவரோர் விருப்பம் இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னா, அதே இது அவங்க என்ன பேசுகிறவங்க அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்போ அவங்க பசங்களுக்கு அதே மாதிரி பண்ணும்போது ஏன் பொதுவாக ஒருத்தங்க போகும்போது அவங்கள வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஏன் பார்வை அப்படி இருக்கணும், எல்லாரும் ஆடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நான் வந்து அதை வந்து சகிச்சுக்கொள்ள முடியாத நம்மளுக்கு. ஏன்னா ஆடை சுதந்திரம் வந்து இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆடை சுதந்திரம் இருக்குது. அதுக்காண்டி நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு மாதிரியான ஆடைகள்லாம் அணிந்து கொண்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் சில நம்ம எமோஷனலுக்கு நம்மளோட அதாவது கேர்ள்ஸுக்குன்னு சில எமோஷன்ஸ் இருக்கும்ல, அதையும் சில இடத்துல ஆண்கள் வந்து தடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம வந்து அதை சகிச்சுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சகிச்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்போம், சில பேருக்கு அது பிடிக்காது, நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவோம், ஆனால் அதை கூட அவங்க வந்து தப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்குள்ள சுதந்திரம், அதை வந்து யாருமே பறிக்க நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து சகிப்புத்தன்மை வந்து இழந்துருவேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆண்கள்கிட்டையும் மற்ற உறவினர்கள்கிட்டையும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நம்ம வந்து சகிப்புத்தன்மையாக இருக்கிறோமோ, நம்ம சகிப்புத்தன்மை இருக்கு சொல்கிறதை விட பொறுமையாக இருந்தாலே நம்மளோட வாழ்வில் வந்து நம்ம வெற்றிக்கு மேலே வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சகிப்புத்தன்மையை விட்டுட்டு நம்ம பொறுமையாக இருந்தனாலே நம்ம வாழ்வில் நம்ம நினச்ச இலக்கை அடையலாம்.
3: ரொம்ப அருமையாக நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்னக்கா பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து நான் அடிமை இல்லை அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
3: ரொம்ப சிறப்பாக ஒரு பாடல் போட்டுடலாம்க்கா, ரொம்ப நன்றி அக்கா.
4: நன்றி.
2: களத்திலிருந்து நம்மளுடைய ஸ்வேதா அக்கா தான். ஒரு பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை எவ்வளோ முக்கியம், அதே சமயம் ஆண்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கால சின்ன பிள்ளைங்கள்ட்ட பொறுமைலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லணும். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல், அதுக்கப்புறம் டிஜிட்டல் பழக்கம் கூட சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரே பழக்கம். உதாரணமாக ஏதோ ஒரு வீடியோவில் ஆடு வந்தால் கூட அதை அழகாக அவங்களுடைய கையாலேயே ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இல்லை உடனே ஆன்சர் வேணும்னாலும் கூகுள் இப்படின்னு போகிறதுனாலேயே சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து பொறுமை இல்லாமல் நிறைய குழந்தைகள் வந்து அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க, இப்படின்லாம் கண்டிப்பாக நடக்கதா செய்யும். அதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே நம்மளுடைய மொபைல் ஃபோனே ஆகிருச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் எல்லாத்தையுமே உடனே செஞ்சு கொடுக்கறது. இப்போ நம்மளுடைய காலத்துலலாம் ஏதோ ஒரு பொருள் கேட்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 நாள் கழிச்சு தான் அப்பா கிட்ட இருந்தோ இல்லை அம்மா கிட்ட இருந்தோ நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கால பிள்ளைங்க நிறைய பேருக்கு ஈஸியாகவே அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் கிடைச்சிறதுனாலயே எனக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வளரவே இல்லை. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பேச்சுவார்த்தையே ரொம்ப கம்மியாக இருக்கிறதா. இப்போ முன்னாடி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டி தாத்தான்னு கதைகள் மூலமாகவும் சரி அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாகவும் சரி நமக்கு பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே மொபைல் டிவி பேசுகிற நேரமே ரொம்ப கம்மியாகிருச்சு, இதுவுமே ஒரு பொறுமை இல்லாததுக்கு ஒரு காரணம்தான். அதே சமயம் நம்ம வீட்டு பெரியவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பாக கற்றுக்குறாங்க. இப்போ ஏதோ ஒரு ஆள் கோபமாக ரொம்ப பேசுகிறாங்க, இல்லை பொறுமை இல்லாமல் சண்டை போடுறாங்க, இதெல்லாம் பார்த்து இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் குழந்தைங்களும் அதையே ஃபாலோ பண்ணுறனால தான் நிறைய குழந்தைகள்கிட்ட இந்த காலத்தில் பொறுமையே நம்மளால் பார்க்க முடியலை. அதே சமயம் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாறுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஏற்றுக்கிட்டு அடுத்த தடவை அதை செய்யாமல் பார்த்துக்கணும், இந்த மாதிரியான குணம்லாம் இப்போ நிறைய பிள்ளைங்கள்கிட்ட நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இதெல்லாம் காரணம் நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் கூட இருக்கலாம். இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓஸ்.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இந்த கால உறவுகள்கிட்ட சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் குறையிறதுக்கான காரணம் என்ன? அதாவது நிறைய பேர் இருப்போம் வீட்டில், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படின்னு நிறைய குடும்பங்கள் வந்து இப்போ ஒரு சில வீடுகளில் சண்டைகளை போட்டுட்டு தனித்தனியாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு இதுதான் நம்மளுடைய சொந்தக்காரங்களா அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில தான் நிறைய குழந்தைகளுமே இப்போ வளர்றாங்க. அப்படியான சண்டைகளுக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுமே ஒரு பெரிய காரணம் தான் சொல்லியாகணும். ஏன் அந்த சகிப்புத்தன்மை குறையுது, அதை பற்றி தான் இப்போ நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. ஏன் இந்த சகிப்புத்தன்மை குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இருக்கிறது நம்மளுடைய அவசரமான ஒரு வாழ்க்கை முறை. இப்போ எல்லாமே வேகமாக வேணும், ஏதாவது பதில் வேணும் அப்படின்னா கூட வேகமாக நமக்கான இன்டர்நெட் இருக்குது. அதனால நம்மளுடைய பதிலும் சரி நம்மளுடைய எடுக்கிற முடிவும் சரி வேகமாக இருக்குது. அதே வேகம் உறவுகள்கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா குறைவாக தான் இருக்கும். அது இப்போன்னு மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே அப்படி தான். அந்த மாதிரி நம்மளுடைய உறவுகள்கிட்ட புரிதலுக்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கும்னு தெரியாமலே நிறைய பேர் அவசரமான பதில்களை தான் எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்க்கறது மூலமாக நம்மளுடைய சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாம் மறந்துடுறோம். இந்த சகிப்புத்தன்மை குறையிறதுக்கு வேகமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற ஒரு காரணமே இந்த காலத்தில் பொறுமை அப்படின்ற விஷயம் குறையுது. ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாக்களுமே ஒரு காரணம் தாங்க. அதாவது முகத்தை பார்த்து பேசுறத விட இப்போல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான் பேசிக்கிறோம், அதிகமான நேரத்தையும் செலவிடுறோம். ஏதோ மற்றவங்கள்ட்டருந்து சாதாரண ஒரு ரிப்ளை வரலைன்னா கூட கோபம் நிறைய பேருக்கு வருது. இன்னும் சிலர்லாம் என்ன ஆன்லைனில் தான் இருக்காங்க ஆனால் நமக்கு மட்டும் ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடையும், இந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட பொறுமை இல்லாத குணம் நிறைய பேர்கள்ட்ட பார்க்க முடியுது. இதுவுமே இந்த கால உறவுகள்கிட்டையுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்மளுடைய பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி உறவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்மளுடைய பொறுமையை நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தான் சரி அப்படிங்கிற ஒரு விஷயம். முன்னாடியுமே நிறைய சொந்தக்காரங்க ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் நான் தான் சரி அவங்க எல்லாம் தான் மாறணும் அப்படின்னு விட்டு கொடுக்குற மனசு அப்படிங்கிறது குறைஞ்சு ஈகோங்கிற விஷயம் அதிகமாயிருச்சு. அதனாலேயே இப்போ சகிப்புத்தன்மையை நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியலை. அதனால ஈகோ அப்படின்ற ஒரு விஷயமே இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம்தான். இன்னொரு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொழுதுபோக்கு தாங்க. பொழுதுபோக்குக்கு முன்னாடி டிவி, நாடகம், அதுக்கப்புறம் சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இல்லை, இப்போதான் இதெல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் என்னதான் சண்டை போட்டாலும் மறுபடியும் சகிச்சுக்கிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் உட்காந்து பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சகிப்புத்தன்மை அப்படின்றது அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் இல்லாததுக்கு இந்த பொழுதுபோக்கு விஷயங்களுமே ஒரு மிகப்பெரிய காரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: எந்தெந்த தருணங்களில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுடைய சகிப்புத்தன்மை, பொறுமை, இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்ன தான் அம்மா அப்பா, கணவன் மனைவி, தம்பி தங்கச்சி இப்படின்னு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் கூட, இவங்களுக்கு இடையிலுமே இந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது வரதாங்க செய்யும். அப்படி கருத்து வேறுபாடு வரும்போது கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் இருக்காது. அப்போ நம்ம வந்து சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. இதை பேசுறதுக்கு முன்னாடி களத்துல இருந்து நம்மளுடைய நேயர் ஜெனிலா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் நீங்க எந்த ஊர்னு சொல்லுங்கக்கா?
4: என்னோட பேரு ஜெனிலா, நான் வந்து பாமன்ல இருந்து பேசுறேன்.
3: அக்கா, இப்ப நம்மளோட வாழ்க்கையில இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த மாதிரியான தருணங்கள்ல வந்து சகிப்புத்தன்மையோட இருக்கிறது வந்து அவசியம் நீங்க நினைக்கிறீங்க?
4: நம்ம ஒரு உறவு விட்டு போகக்கூடாது, நெருங்கின உறவுகளுக்கு இடையில் சகிப்புத்தன்மை வந்து அவசியமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புகுந்த வீட்டில் நம்மளை பற்றி பேசும்போதோ இல்லை நம்மளை ஏதாவது குறைச்சி இது பண்ணும்போதோ நம்ம வந்து சகிச்சிட்ருக்கலாம். ஆனால் வந்து நம்மளோட அம்மா அப்பா, இப்படி நம்ம தம்பிங்க, நம்ம அண்ணன் இப்படி பேசும்போது வந்து அங்கே நம்மளால் சகிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் இழந்து தான் போகணும். அப்படி அந்த இடத்துல வெடிச்சா தான் அது அடுத்த தடவை நடக்காது. அதனால் அந்த இடத்துல வந்து சகிப்புத்தன்மை வந்து நம்ம சகிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி மற்ற கணவன் மனைவிக்கு இடையில் சகிச்சுட்டு இருக்கலாம். மற்றபடி பெரியவங்க, நம்ம வயசானவங்க, நம்ம அப்பத்தா, மாமி, இவங்க வந்து இப்போ வயசாயிருச்சு, அதனால் அவங்க பண்ணுற சில தவறுகள் அவங்களுக்கே தெரியாமல் அவனால் முடியாமல் இயலாமையில செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிற அந்த தவறுகளை நம்ம வந்து சகிச்சுட்டு இருக்கலாம்.
3: ரொம்ப அழகாகவே சொன்னீங்கக்கா. இப்போ நம்ம உறவுகளில் இந்த சகிப்புத்தன்மைங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா நீங்கள் நினைக்கிறீங்க?
4: ஆமாம், கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கேன். குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னா அவ்வளோவா சகிச்சு எல்லாரையும் பொறுமையாக சகிச்சிட்டு இருக்க முடியல. எல்லாருமே வந்து பொறுமை இழந்து ஆளாளுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சகிப்புத்தன்மை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா தனி வீடு இந்த மாதிரியே பிரிஞ்சிருது, சகிப்புத்தன்மை குறைஞ்சு.
3: ரொம்ப அழகாகவே சொன்னீங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்னக்கா பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து லியோ படத்தில் இருந்து போடுங்க, ஏதாவது ஒரு சாங் லியோ படத்துல இருந்து.
3: கட்டாயம் போடலாம்க்கா. ரொம்ப நன்றிக்கா.
4: நன்றி தம்பி.
2: நம்ம ஜெனிலாக்கா ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. நெருங்கின உறவுகள்கிட்ட சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு, அதே சமயம் இந்த காலத்துல பொறுமை குறைஞ்சுகிட்டே தான் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே உண்மைதாங்க. நண்பர்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், இல்ல சமூக உறவுகள், இல்ல அப்படின்னா நம்மளுடைய நெருங்கின உறவுகள், இவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சகிப்புத்தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். யாராவது பேசுறாங்க அப்படின்னா கூட கோபப்பட்டு அதை புரிஞ்சுக்காம பதில் சொல்லாம சகிப்புத்தன்மையா இல்லாம இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய உறவை நம்மளால காப்பாற்றவே முடியாது. அந்த ஒரு நேரத்துல நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்றது சகிப்புத்தன்மை. அதனால யாராவது அப்படிலாம் பேசுற பட்சத்துல அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து அதுல சகிச்சு போகணுமா இல்ல வந்து அவங்களுக்கான பதில் சொல்லணுமா அப்படின்றத கண்டிப்பா யோசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் படிப்பு அப்புறம் வேலை நேரத்துல பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நிறைய பேரும் பல எக்ஸாம் எழுதுவோம், ஆனால் அடுத்தடுத்து நம்மளுக்கு தோல்விகள் தான் வரும். என்னதான் தோல்வி வந்தாலும் முயற்சியை விடாமல் அடுத்தடுத்து நம்மளுடைய பொறுமை மூலமாக கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதனால படிப்புங்கிற விஷயத்துல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை நேரத்துல சகிப்புத்தன்மை அப்படின்றது அதை விட முக்கியம் தாங்க. அதனால நம்மளுடைய பொறுமை மட்டும்தான் நமக்கான வெற்றி வாய்ப்பை வந்து வாங்கி தரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்த ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம் வர்ற தருணங்கள்ல நம்மளுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கோபம்லாம் வருது அப்படின்னா அவசர அவசரமா முடிவெடுப்போம். அவசரமா எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பானதாக தான் ஆகும். அவசரப்படாம ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய மனசுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து எடுக்கிற முடிவு பெரிய பிரச்சனையை கூட ரொம்ப சின்ன பிரச்சனையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் கோவப்படுற ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிராஃபிக்கு இல்லைனா வந்து வரிசையில் நிற்கும் போது தான். இதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளுடைய பொறுமையை இதில் கையாண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஷ்டமான தருணங்கள்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது நமக்கு தோல்வி, ஏமாற்றம், பிரச்சனை இதெல்லாம் வரும்போது பொறுமை அப்படின்றது இருக்கவே இருக்காது. பொறுமை இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்றது மறுபடியும் தேடி வரும். அது மூலமாக நம்மளுடைய அந்த கஷ்டமான தருணத்தை கூட நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து அடுத்தது சூப்பராக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல்

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. ஏன் பொறுமை வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள்ட்ட கருணை அப்படின்ற விஷயத்தை காட்டுறதை விட பொறுமை தான் முக்கியமானது. இதுதான் மற்றவங்கள்ட்ட நம்மளுடைய உறவை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதே சமயம் அந்த பொறுமை குணம் மூலமாக ஏற்பட்ட உறவுங்கிறது ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். பொறுமையானவங்களை பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்ச எதிர்மறை சிந்தனை, அதாவது இந்த நெகட்டிவான தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப குறைவாக தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா பொறுமை நிதானம் இதோட இருக்கிற ஒரு நபர் அவங்களுடைய வாழ்க்கையில மன அழுத்தம், அதே மாதிரி இந்த சவாலான தருணம்லாம் இருக்கும் இல்லையா, அதை சமாளித்து சூப்பராக வந்திருப்பாங்க. அடுத்து ஏதாவது அந்த சவாலான ஒரு சமயம் வருது அப்படின்னா அதுக்குமே ரெடியாக இருப்பாங்க. இதுதான் ஒட்டுமொத்த நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கும் சரி நல்வாழ்வுக்குமே உதவியாக இருக்கும். நாமளே நாம வந்து தீவிரமாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக பொறுமையோட ஏதோ ஒரு அவசரமில்லாத வேலையாக இருக்குது அப்படின்னா பொறுமையாக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சொந்த வாழ்வு அப்படிங்கிறதுமே சிறப்பாக அமையும். இந்த பொறுமை அப்படின்றது திடீர்னு நம்மளால ஏற்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதாவது மற்றவங்களையும் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற சுற்றுப்புறத்தை கவனிக்கிறது மூலமாக நாம நம்மளை வந்து பொறுமையான ஒரு ஆளாக கூட மாற்றிக்கிற முடியும். சுத்தி வந்து பொறுமையா இருக்கிறவங்க இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பொறுமை நம்மளுடைய நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சி வந்து இந்த பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இப்படிங்கிற விஷயங்களை பத்தி நாம விரிவாவே பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: எப்பா என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
4: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
4: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
4: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச், ஏப்ரல், மே. மழைக்காலம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். குளிர்காலம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
4: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
4: புரிஞ்சிருக்கு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நம்மளோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா ஒரு இழப்பு வரும்போது அதை ஏத்துக்கிறதுக்கான மனதைரியம் இப்ப இருக்கிற பெண்கள் கிட்ட கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லணும். ஏன்னா முன்னாடி வாழ்ந்த பெண்கள்லாம் வீட்டிலேயே இருக்கிறதால, அதாவது வெளியே நாலு இடங்களுக்கு போகாததால, முக்கியமா தனக்குன்னு ஒரு வேலை இல்லாததால வீட்டிலே இருந்து அந்த இழப்பை பத்தியே பேசிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் மாசம், ஏன் கொஞ்சம் வருஷம் கூட ஆகும். ஆனா இப்ப இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த இழப்புனால கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் இல்லைன்னு இல்லைங்க. ஆனா எல்லா காலத்திலுமே ஏதாவது ஒரு இழப்பு, அதாவது அது நமக்கு நெருக்கமான உறவுகளோட பிரிவா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட படிப்பா இருக்கலாம், இல்ல நம்ம ஒருத்தங்க மேல அளவு கடந்த ஒரு அன்பு வச்சிருப்போம்ல, அவங்க நம்மள ஏமாத்திட்டு போகலாம், இதுல எது வேணாலுமே இருக்கலாம். ஆனா இதுல எல்லாம் இருந்து பெண்கள் வந்து ஈஸியா வெளியே வந்துடுறாங்க இப்ப இருக்கிற பெண்கள். ஏன்னா இதையும் தாண்டி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வரணு இருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. அப்படி தன்னோட சின்ன வயசுல அப்பாவை இழந்து, தன்னோட படிப்பை பாதியிலே நிறுத்தி, தோல்வியில முடிஞ்ச திருமணம் அப்படின்னு அடுக்கடுக்க சோகங்களை தாங்கி இன்னைக்கு ஒரு சிங்க பெண்ணா ஒரு மாதிரி இருக்கிறவங்க தாங்க காவல்துறை அலுவலர் ரூபி. கான்ஸ்டபிளா தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவங்க இப்போ திருப்பத்தூர்ல சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவுல சிறப்பு உதவி ஆய்வாளரா பணி செஞ்சுட்டும் வர இவங்களை பத்தி தாங்க இன்னைக்கான நேதல்பல் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல்பல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. காஞ்சிபுரம் மாவட்டம் ரெட்டிப்பேட்டையை சேர்ந்தவங்க தாங்க காவல்துறை அலுவலர் ரூபி. இவங்களோட அப்பா வந்து ஒரு நேர்மையான காட்டிலாக்க அலுவலர், அதாவது ஃபாரஸ்ட் ஆபீசர்னு சொல்லுவாங்கல்ல அவங்க தான். ஸோ பொதுவாகவே நேர்மையா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது கூடவே ஆபத்தும் இருக்கும்ல. அப்படி இவங்க 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு எதிரிகளால பிரச்சனை வந்து அதுல அவங்களோட உயிரையுமே இழந்திருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வேலையில இருக்கும் போது யாராவது மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட வேலை வந்து அவங்க குடும்பத்துல படிச்சிருக்கிறவங்க யாருக்காவது போகும்ல. அப்படித்தான் இவங்க அப்பாவோட வேலை வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அம்மாவுக்கு மாவட்ட வனத்துறை அலுவலகத்துல பதிவு எழுத்தாளரா அந்த வேலை கிடைச்சிருக்கு. சோ அந்த வேலைக்காக குடும்பமா என்ன பண்ணிருக்காங்க, திருப்பத்தூர் வந்திருக்காங்க. சோ திருப்பத்தூர் வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கையில அடுத்த மாற்றம் அது என்னன்னா, பொதுவாகவே இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த நேரத்துல குழந்தைங்களோட வயசு காரணமா ஒரு தடுமாற்றம் வரும்ல. சோ அதுதாங்க இவங்களோட வாழ்க்கையிலுமே வந்திருக்கு. ஒருத்தர் இவங்களை விரும்புறேன்னு சொல்லவும் படிப்புல கவனம் செலுத்தாததுனால 9ஆம் வகுப்புலயும் 10ஆம் வகுப்புலயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் தேர்வெழுதான் பாஸ் பண்ணிருக்காங்க. சோ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தனால இவங்க காலேஜ் படிக்கும் போது மண்டல மாநில அளவுல தடகள போட்டிகளை விளையாடி தேசிய விளையாட்டு போட்டிக்கும் செலக்ட் ஆகி அதுக்கான பயிற்சி முகாம் சென்னையில நடக்கும்போது இவங்களுக்கு திருமண ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. ஆனா அப்பவுமே என்னாச்சுன்னா இவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தங்க விரும்பினாங்கல்ல, அவங்க மறுபடியும் வந்து நான் உன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் எல்லாத்தையுமே

உதறிட்டு அவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்காத வாழ்க்கை முறை தாங்க இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா தினமும் இவங்களோட கணவர் வந்து இவங்களை அடிக்கிறதுன்னு துன்புறுத்திருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ரெண்டு ஆண் குழந்தைங்களையும் வச்சுட்டு என்ன பண்ண போறோன்னு வாழ்க்கையோட விளிம்புல அவங்களோட அம்மா வீட்டுல இருந்து நினைக்கும் போதுதான் அவங்களோட அம்மா வந்து இவங்களுக்கு ரெண்டாம் நிலை காவலர் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை பார்த்த அந்த நேரத்தில் இருந்து ஒரு டிகிரி கூட நம்ம வாங்கலை, ஆனால் எப்படியாச்சும் இந்த வேலையை வாங்கிடணும்னு வைராக்கியமாக அன்னையில இருந்து தினமும் காலையில் 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் கிரவுண்டில் பயிற்சி எடுத்துட்டு 1995 வேலூர் நேதாஜி ஸ்டேடியத்தில் நடந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 3 ஸ்டார் வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க. 1997 இவங்களுக்கு ட்ரைனிங் ஆர்டர் வந்து தன்னோட 1.5 வயசு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு சென்னையில ஆவடியில இருக்கிற பயிற்சி முகாம்ல வந்து தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சிருக்காங்க. 1999 வரைக்கும் ஆவடியில வேலை பார்த்துட்டு 2001 எழும்பூர் ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளரா பதவி உயர்வு அடைஞ்சு 2010 வரைக்கும் வேலூர் ஆயுதப்படையில முதல் நிலை காவலராகவும் வேலை பார்த்துட்டு திருப்பத்தூர்ல இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்புறம் ஜோலார்பேட்டையில இருக்கிற நகர காவல் நிலையத்துல தலைமை காவலராகவும் இவங்க வேலை பார்த்திருக்காங்க. 2015 ஆம்பூர்ல நடந்த ஒரு விபத்துல இவங்களோட கணவர் இறந்திருக்காங்க. சோ ஒரு பெண் கணவனை பிரிஞ்சு வாழ்றாங்க, இல்ல கணவன் இல்லாம கைம்பண்ணா வாழ்றாங்கன்னா ஒரு சமுதாயத்துல என்னென்ன சவால்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதே சவால்கள் தாங்க இவங்களுமே சந்திச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களுக்காக மட்டுமாவது நம்ம வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு வாழறதுக்காக ஆசைப்பட்டு இப்போ அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்ச காவல்துறை அலுவலர் இப்போ மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துட்டு அவங்களோட அனுபவங்களை சொல்லி கல்வியோட முக்கியத்துவத்தையும் எடுத்துரைச்சிட்டும் இருக்காங்க. ஸோ என்ன சூழல் வந்தாலுமே நம்ம கல்வி மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு மாணவர்களுக்கு எடுத்துரைச்சிட்டு வர காவல்துறை அலுவலர் ரூபி மேடம்க்கு கடலோசை FM 90.4 சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நம்ம எண்ணெயில பொறிச்ச உணவுகளை சாப்பிடறதை விட ஆவியில வேக வச்ச உணவுகளை சாப்பிடறதாங்க நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒண்ணு. இப்படி பொதுவாகவே நம்மளோட வீட்டில் காலை சாப்பாடுக்கு இந்த ஆவியில் வேக வச்ச உணவுகள்னு பார்த்தீங்கன்னா இட்லி, புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, அப்புறமா பயிறு வகைகளையும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் அப்புறம் சீக்கிரமாகவே செரிமானம் ஆகக்கூடிய உணவாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாகி அவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தாங்க மோமோஸ். சொல்லப்போனால் இந்த மோமோஸ் வந்து திபெத் அப்புறமா நேபாளத்தில் பாரம்பரிய உணவாக இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்தியா முழுசுமே இது பிரபலம் ஆயிடுச்சு. இதை வந்து மைதா மாவில் காய்கறி, பன்னீர் அப்படி இல்லைன்னா இறைச்சி வச்சு சூடான காரமான சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை ஆவியில் வேக வச்சு சாப்பிடுவாங்க, சிலர் வந்து பொரிச்சும் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த மோமோஸை மைதாவில் பண்ணாமல் ராகி மாவையும் காய்கறி வச்சு அதை எப்படி பண்ணலான்னு தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் நம்ம நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் மதி. ஆரோக்கியமான மோமோஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ராகி மாவு ஒரு 400 கிராம் எடுத்துக்கணுங்க. அப்புறம் கோதுமை மாவு ஒரு 100 கிராம், நறுக்குன கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு ஒரு 400 கிராம் எடுத்துக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் 1, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கணும். அப்புறம் சீஸ் அதை துருவி ஒரு 4 ஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். உப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ராகி மாவும் கோதுமை மாவையும் ஒன்றா சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிட வேண்டியதாங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸு, முட்டைக்கோசு, கேரட்டு, அப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறம் உப்பு சேர்த்து இதையும் தனியாக கலந்து நம்ம வைக்கணும். அதுக்கப்புறமா சீஸு துருவி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த கலவை கூட சேர்த்தோம்னா மோமோஸுக்கு உள்ளே வைக்கிறதுக்கான அந்த ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த மாவை எடுத்து சம அளவில் உருண்டையாக பிடிச்சி மோமோஸோட எல்லா பக்கங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மடிப்புகளை உருவாக்கணும். நடுஸில் அந்த ஸ்டஃபிங்கான காய்கறியை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை நடுஸில் வச்சு இப்போ அதை மூடி அதிகப்படியான மாவை கிள்ளணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மோமோஸையுமே ஒரு இட்லி சட்டியில் வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான சிறுதானிய மோமோஸ் ரெடி. இதை நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம காலை உணவாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் காலையில் இட்லி கடையெல்லாம் வச்சுருப்பீங்கல்ல, அவங்க கூட இதையுமே செஞ்சு விற்பனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரங்களில் நம்ம சின்னதாக கடை போட்டு கூட இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. அதுவும் இல்லைன்னா நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமைகளை வார சந்தை இருக்கும்ல, ஸோ அங்கே கூட நம்ம கடை போட்டு சுட சுட இதை விற்பனை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையுமே லாபம் தரும் ஒரு தொழிலாக செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் மூணு உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணா, நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.

0: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

பெண்ணோட வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய பொறுப்பான புனிதமான ஒரு வரம் எதுன்னு கேட்டா எதை சொல்வீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்ச உங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒருவேளை இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நானே சொல்லிடுறேங்க. சோ அந்த வரம் என்னன்னா தாய்மை தாங்க. ஸோ கருவில் குழந்தைய சுமந்து மடியில் வளர்த்து நல்ல பண்புகளை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல குழந்தைய மாற்றுறதுக்கான ஒரு பயணத்தோட ஆரம்பம் தான் இது. ஆனால் இந்த கர்ப்ப காலம் வந்து எல்லா பெண்களுக்கும் நல்ல விதமாக ஒரே மாதிரி இருக்குதான்னு கேட்டோம்னா கண்ணை முடிட்டு சொல்லலாங்க இல்லைன்னு. அதுலயும் கர்ப்ப காலத்துல ஒரு சில உடல் பிரச்சனைகள்லாம் வரும்போது சில நேரங்கள்ல அது ஆபத்தான முடிவுமே கொடுக்கும். சோ அப்படி கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு இப்போ அதிகமா வர பிரச்சனை தாங்க நீரிழிவு நோய். முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் வரும். அது மட்டும் இல்லாம இது வந்து பணக்கார நோயும் தான் பேச்சு வழக்குல முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் அதிக அளவுல வந்து இந்த மாவு சுத்தி இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தான் இந்த நோய் வரும்னு அப்போ ஒரு பேச்சு இருந்திருக்கு. ஆனா இப்போ நம்மளோட உணவு பழக்கங்கள்ல ஏற்பட்ட மாற்றத்தினாலதான் இது எல்லாருக்குமே வர பொதுவான ஒரு நோயாவே மாறிடுச்சுங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா இளம் வயசுல இருக்கிற பெண்கள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்படுறதுனாலதான் கர்ப்பம் ஆகும் போதும் தாய்க்கும் குழந்தைக்கும் இந்த பாதிப்பு வருது. ஸோ இது அந்த தாயை மட்டும் இல்லைங்க, அவங்களோட சேர்த்து அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அவங்க பெரிய ஆளாகி வரும்போது அவங்களுக்குமே இந்த நீரிழிவு நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல கருவுற்ற தாய்மார்கள் பாத்தீங்கன்னா 20% பேர் கர்ப்பகால நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டதும் அவதிப்படுறாங்க. அதாவது கரு உருவாகிறதுக்கு முன்னாடி சர்க்கரையோட அளவு சரியா இருந்து கரு உற்றதுக்கு அப்புறமா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதாங்க இந்த கர்ப்ப கால நீரிழிவு நோய். இந்த கர்ப்ப கால நீரிழிவு நோயால பாதிக்கப்படுற பெண்கள் யாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை தடுக்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பணி நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. காலத்துல அதிகமா நீரிழிவு நோயால பாதிக்கப்படுற பெண்கள் யாருன்னா முதல்ல உடல் பருமன் அதிகமா இருக்குல்ல, அதாவது அதிக வெயிட் இருக்குல்ல அந்த பெண்கள், அப்புறமா இதுக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆகும்போது அவங்களுக்கு அந்த நீரிழிவு நோய் இருந்திருக்கும்ல அவங்க, மூணாவது பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு நீரிழிவு நோய் இருந்திருக்கும்ல அந்த பெண்கள், நாலாவதா 30 வயசுக்கு மேல முதல் குழந்தைய பெற்றெடுக்க இருப்பாங்கல்ல சோ அந்த பெண்கள், அஞ்சாவதா அபாஷன் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா அபாஷன் ஆகுறவங்க, சோ அவங்க எல்லாரும் தான் இந்த கர்ப்ப காலத்துல இந்த நீரிழிவு நோயால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒருத்தங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிகமா தாகம் எடுக்கும், அதிகமா பசி இருக்கும், அப்புறம் அவங்களோட பிறப்புறுப்புல வந்து அரிப்பு இருக்கும், அப்புறம் அடிக்கடி அவங்களுக்கு யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்குங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே பிரசவ நேரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த பிரசவத்துக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளாக வரும். அப்படி பிரசவத்துக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க, அப்புறம்னா அவங்களுக்கு நிறைய தொற்று நோய்கள் வரும், அப்புறம் கண், சிறுநீரகம், இதயத்தில் பாதிப்பு வரும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், பனிக்கூடம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து நீர் வந்து அதிகரிக்கும், அப்புறம் குறைமாத பிரசவம் வரும், அப்புறம் கருக்கலைப்பு கூட சில நேரங்களில் வர வாய்ப்பு இருக்குது. பிரசவம் நடக்குள்ள அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா அந்த பிரசவம் நடக்கிறதுக்கான அந்த நேரம் அது வந்து நீண்டுட்டே போயிட்டு இருக்கும், அப்புறம் கர்ப்பப்பையோட செயல் இழந்துரும், அப்புறம் அதிக எடையோட குழந்தை பிறக்கும், அதே மாதிரி குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்கலாம், அப்புறம் குழந்தை வந்து பிறப்புறுப்புல ஏதாவது காயங்கள் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து சிசரின் பண்ணி குழந்தைய வெளியிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரசவத்துக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னா தொற்று நோய் வரலாம், அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் ரத்த சர்க்கரை அளவு குறையாம அப்படியே நார்மலாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூவ் ஆகிற டைமில் ஒரு ரத்த அளவு கூடுதுன்னா அந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குறையும், ஆனால் சில பெண்களுக்கு அது குறையாது, அவங்க தொடர்ந்து அவங்க மருந்து எடுத்துக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி பிரசவத்தை ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அந்த சுகர் குறையலே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மாதம் மாதம் செக்கப்புக்கு கரெக்டாக போயிட்டு சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து 4வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம் இருக்கும்போது அந்த சுகரை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மருத்துவர் சொல்கிறத நம்ம கடைபிடிச்சிட்டு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள், அதாவது கஞ்சி, கூழ்,
கூழ் கிழங்கு வகை, அப்புறம் இனிப்பு வகைகள், குளிர்பானம், அப்புறம் மா பழவாள் அந்த முக்கணிகள், அப்புறம் சப்போட்டா, அப்புறம் ஆல்கஹால், பதப்படுத்தப்பட்ட உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு பசிக்கும் போது மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நீரிழிவு நோயில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்மளுக்கு நீரிழிவு நோய் வந்துட்டு அப்படின்னா ஒரு சில டயட் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். அதையும் டாக்டர் சொல்கிற அறிவுரைகளையும் கேட்டுட்டு மருந்துகளையும் சரியான முறையில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்குமே உடல் அளவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

தினமும் காலையில் எந்திரிச்சதுமே பெண்கள் வந்து வீட்டில் முதல்ல போகிற இடம்னா அது சமையலர் தாங்க. ஆனால் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தான் சமையலறைக்குள்ள போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ வரைக்குமே அதை கடைபிடிச்சிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் அதை கடைபிடிக்க முடியாதுல்ல. ஒரு சில நாட்கள்லாம் கிளைமேட் சேஞ்ச் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சோம்னா எதையுமே யோசிக்காம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுட்டு முதல்ல கிச்சனுக்கு தான் போவோம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா கிச்சனை பார்த்து நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஏன்னா நேற்று ராத்திரி சாப்பிட்டுட்டு டயர்டில் பாத்திரம் எதுவுமே கழுவாமல் அப்படியே வச்சுட்டு போயிருப்போம். அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே கவனிக்காமல் போயிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடியே நம்மளை அறியாமலே நமக்கு கோபமும் எரிச்சலும் வந்துடும். அப்படி எரிச்சலும் கோபமும் வராமல் இருக்கணும்னா நம்ம நம்மளோட கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணும். அது எப்படின்னு தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நேதர்கள் நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சிக்காக நான் மதி. எப்பவுமே நம்ம கிச்சனில் சமையல் செய்கிறோம்னா அந்த வேலை முடிஞ்சதுமே சமையல் செய்கிற அந்த இடத்த நம்ம உடனே துடைக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வினிகர் இல்லைனா கொஞ்சமாக எலுமிச்சை பழசாறு சேர்த்து தொடச்சோம்னா அது பளிச்சுன்னு மாறிடும். அதே மாதிரி நம்ம ஏதாவது சிந்திட்டோம் அப்படின்னா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாம அதை உடனே தொடச்சிட்டோம்னா நல்லது. அப்படி இல்லை தொடைக்காமல் விட்டோம்னா அது காஞ்சி போய் அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி சிங்கில் பாத்திரத்தை நம்ம எப்போவுமே சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. ஸோ நைட்டே நம்ம பாத்திரத்தை கழுவி அதை எல்லாத்தையும் கவிழ்த்து வச்சிட்டோம்னா காலையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சமையலறைக்குள்ளே போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி சிங்கிலெலாம் துர்நாற்றம் வராமல் இருக்க நம்ம வாரத்தில் ஒரு தடவை வெண்ணில் பேக்கிங் சோடா கலந்து அதை நம்ம அந்த சிங்க்ல ஊத்தலாம். அதே மாதிரி கிச்சன்ல நம்ம சமையல் பொருட்கள்லாம் ஒரே மாதிரியான கண்ணாடி இல்லைன்னா ஸ்டீல் டப்பால போட்டு வச்சோம்னா அது பார்க்க அழகாகவும் நம்ம பொருட்களை தேடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மாசத்துல ஒரு தடவை நம்ம வீட்டில் இருக்கிற மளிகை ஜாமான்களில் வந்து நம்ம டேட்டை பார்த்து அது காலாவதி ஆயிட்டா இல்லை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி ஒருவேளை காலாவதி ஆயிட்டுனா அந்த பொருட்களையுமே நம்ம அப்புறப்படுத்திக்கணும். அது மாதிரி நம்ம வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் மின்சாதன பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பயன்படுத்திட்டு பயன்படுத்தி முடித்ததும் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஈர துணியால் தொடச்சி எடுக்கணுங்க. இதே மாதிரி தான் குளிர்சாதன பெட்டியையும் நம்ம வாரத்தில் ஒரு தடவை தொடச்சி எடுக்கணும். ஒருவேளை நம்ம துடைக்கும் போது நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஸ்மெல் வர மாதிரி தோணுச்சுன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ துண்டை நம்ம உள்ளே வச்சோம்னா ஃப்ரிட்ஜிலேருந்து நம்மளுக்கு ஸ்மெல் வராது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற கழிவுகள்லேருந்து கிச்சன்லேயே ஒரு பக்கெட்டில் போட்டு வைப்பாங்கள்ல. ஸோ அப்படி நம்ம போடும்போது ஈர குப்பையை தனியாகவும் காஞ்ச குப்பையும் தனித்தனியாகவும் பிரித்து வச்சு நம்ம குப்பை தொட்டியில் சேர்த்தே வைக்காமல் அதை தினமும் அந்த இடத்துலேருந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது மூலமாக அந்த இடத்துல கிருமிகள் வராமல் நம்ம தடுக்கலாம். இதையும் தாண்டி சமையல் அறையில நம்ம சின்னதா ஒரு மணி பிளான்ட் வளர்க்கலாங்க. இந்த மணி பிளான்ட் வளர்க்கறது மூலமா நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது மட்டும் இல்லாம அது பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட கதவையும் இல்லை ஜன்னலையும் வந்து பூட்டியே வச்சுருப்பாங்க. அப்படி எப்போவுமே பூட்டியே வைக்காமல் நம்ம ஜன்னலாக திறந்து வச்சோன்னா நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அப்படி இல்லை ஜன்னல் இல்லை அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை பயன்படுத்தி கூட நம்ம சமையல் அறைக்குள்ளே இருக்கிற அந்த காற்றை வெளியேற்றிட்டு வெளியே இருந்து நல்ல காற்றை நம்ம உள்ளே கொண்டு வர வைக்கலாங்க. ஸோ எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம சமையல் அறை பொருட்களை சரியான இடத்துல அடுக்கி வச்சோம்னா நம்மளோட வேலை பாதி முடிஞ்ச மாதிரி தாங்க. ஸோ இப்படிலாம் நம்மளோட சமையல் அறையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா காலையில் எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்மளோட வேலையை நம்ம செய்யலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று தூறல் நின்னு போச்சு மற்றும் கோழி கூவுது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள். 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று தூரல் நின்னு போச்சு மற்றும் கோழிக்கோவது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எரித்தவண்ணா, தேவட்டை என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே பருவாவி பசங்க, என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்து என்ன பஸ்கு என்ன தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன் என்ன செய்வேன் மாப்ள, இதுக்கு மேல நீ எப்ப
3: அட உன் கதை எனக்கு இருக்கு மாமா.

0: மாலா மாலா இந்தா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று தூரல் நின்னு போச்சு மற்றும் கோழிக்கோவது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு. 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தோசை எஃப்எம் 90.4.
1: இன்று தூறல் நின்னு போச்சு மற்றும் கோழிக்கோவது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பங்கஜத்தை பத்தி பாடுறவன் நான் தானுங்க சாமி.
1: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா.
0: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
1: நான் சொல்றேன் முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
1: அட்வான்ஸ் ஆகுது கிட்டுவான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். ஆமா
3: மாப்பிள்ள
1: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எரித்தவண்ணா, அப்பே வட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே பருவாவி பசங்க. நறுவை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன, பஸ்கி என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்ள? இதுக்கு மேல நீ பாரு.
1: அட உன் கதை எனக்கு இருக்கு மாமா. ஏ சோக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல எப்படி நம்ம இந்த திருக்குறளை கொண்டு கொடுக்கறது? நல்லா நினைவு வச்சுக்கங்க, திருவள்ளுவர் செஞ்ச ஒரு அருமையான சாதனை திருக்குறள் எழுதுனது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அவர் உரை எழுதலை, ஞாபகம் வச்சுக்கங்க, மீனிங் எழுதலை. எழுதி இருந்தாருன்னு வச்சுக்கங்க அன்னைக்கு நின்று போயிருக்கோம். இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அடுத்த தலைமுறையும் திருக்குறளுக்கு உரை எழுதும், அதுல ஒரு புதுசு இருக்கும். இப்ப போன ஆண்டுக்கு இல்லாத ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப இருக்கு, அவர் அதை கவனமா செஞ்சிருக்காரு. ஏய், நான் திருக்குறள் தர்றேன், நீ உன் அறிவை வச்சு அதை நீ வந்து விரிவுபடுத்து, அதுதான் உண்மை. அதுக்கு அது சாதாரணம் கிடையாது. எங்க வீடு தமிழாசிரியர் வீடு, எங்க அப்பா தமிழாசிரியர், அவங்க சொன்ன மாதிரி அவருக்கு கோபம் வந்தால் திருக்குறள் தான் வரும். செய்க பொருளை செருண செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில். இப்ப நானும் எங்க அப்பாவும் ஏதோ சண்டை போடுறப்ப நினைப்பாங்க. அவர் சொன்னது என்ன தெரியுமா, திருவள்ளுவர் சொல்றா, டாய் பொருளை செய்டா, நீ நாளா நீ பொருளை தேடலன்னு வச்சுக்கோ, உன் எதிரியை வீழ்த்திருக்கிற அதை காட்டு ஒரு அருமையான

0: ஆயுதம் எங்கேயுமே கிடையாதுதான். இன்னொன்னு உங்களுக்கு எளிமையா சொல்றேன், திருக்குறளை புரிஞ்சுக்கிறதுனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ரகசியம், முதல்ல உரையை தெரிஞ்சுக்கணும், பொருளை படிங்க, அப்புறம் திருக்குறளுக்கு வாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பொருளை படிக்காம திருக்குறளை படிச்சீங்கன்னு வைங்க, உதாரணமா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படி குப்புற விழுந்துருவோம். ஏன் ஏன் தெரியுமா? இதுக்கான பொருள் தெரியாதனால அந்த குறள் மேல நமக்கு ஈடுபாடு இல்லாம போச்சு. அது என்ன என்ன அழகான குறள் தெரியுங்களா? ஏ, தண்ணி உணவை உற்பத்தி செய்ய பயன்படுது நம்பர் ஒன்னு, தண்ணி உணவை ஆக்க பயன்படுது நம்பர் ரெண்டு. சில வீடுகளில் தண்ணி உணவாகவும் இருக்குடா, நீராக இருந்தாட்டா சாப்பிட்றாங்க பல வீட்டில். இதாங்க இது இது நீங்க கேட்கலாம் அப்படின்னா அவர் இதை தமிழ்லயே எழுதிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னா, தமிழ் தாங்க. துப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? துய்த்தல்னா என்ன அர்த்தம்? உண்ணுதல், சுவைத்தல், துய்ப்பார்க்கு. அப்படி நீங்க ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க, ஆயிரம் தடவை சொல்லி கொடுத்தாலும் சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்ப உதாரணமா நாங்கள் திருக்குறள் இதுல சொல்லுவோம், ராமாயணத்துல லட்சுமணன் கோபப்பட்டப்ப, எப்பா ஏண்டா கோபப்படுற, ராமன் சொல்றாரு இது வந்து விதியோட பிள்ளைடா, நதியின் பிள்ளை இல்லையடா அப்படின்னு சொல்றாரு. இதை நான் சொல்லி கொடுக்குறேன், சாய்ஸ்ல விட்டுறாங்க, நான் சொல்லி கொடுத்தா. அதையே கண்ணதாசன் எழுதி, இளையராஜா இசையமைச்சு, டி எம் சௌந்தரராஜன் பாடி, சிவாஜி கணேசன் அவர்கள் வாய சச்சார்னு வச்சுக்கோங்க, அவன் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதம்மா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சின்னு சொன்னா இது அப்படியே நினைவில் நிக்குது. அவர் இசை வடிவத்துல சொன்னார். பொருள் சொல்றப்ப அது சுலபமா போய் சொல்லணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரியுமா? இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர். 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. 0 வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்ல ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1, 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல் ஸ்மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட

0: சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இன்னொன்னு கதை வடிவத்துல சொல்லுதல்ங்க, இது திருக்குறளுக்கான முயற்சிகள் அதீதமா இருக்கு. கதை வடிவத்துல சொல்லுதல், குறள் பண்பாவாக இருவர் ரெண்டு பேர் தான் இருக்காரு. ஏழு சொல்லு. என்ன ஒரு அறிவாளி பாருங்க திருவள்ளுவர். 21st நூற்றாண்டுல நம்ம ஆளுக மெசேஜ் தான் படிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு, குறுஞ்செய்தி தான் படிப்பான்னு தெரிஞ்சு, ஏழே சொல்லுக்குள்ள திருக்குறளை கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்ததுனாலதான் சரி, இது எங்கெங்க பயன்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி கேட்கறேன். எங்கேயும் பயன்படுத்தலாங்க, எங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. திரு இப்ப கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது போடுறான் இல்லையா. குழல் இனிது யாழிலிருந்து 80 மக்கள் மலர் சொல் கேளாதவர். இந்த ஒரு திருக்குறளை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஏன் தெரியுமா, தமிழ்ல 3 லகரம் இருக்குன்னா அந்த 3 லகரமும் வரக்கூடிய ஒரே திருக்குறள் இந்த திருக்குறள் தாங்க. தமிழ்ல 3 லகரம் இருக்கு. அப்படியா அப்படின்னு என்கிட்ட கேட்கப்படாது. இருக்கு வாழைப்பழம், இங்க எப்படி சொல்றாங்க தெரியல, ஒரு வார்த்தையா சொல்லி கொடுத்தாரு. வாழைப்பழம் அவன் வாயப்பயம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம் வாயப்பயம், உங்க அப்பா கூட்டம் உங்க அப்பா வந்தாரு, என்ன உங்க பையன் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தா வாயப்பயம்னு சொல்றான், அது எங்க பயக்க வயக்கம் அப்படின்னு இருக்கான். அந்த ஆளு இங்க எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு சொந்த ஊர் அது கேக்கே, இங்க எதுக்கு வந்தீங்க, பொயக்கே போயிட்டு வா, அவ்வளவுதான் வராது. அது சிறப்பு லகரம் சரிங்களா. பொது லகரம்னு ஒண்ணு இருக்கு, பொது லகரம் என்ன தெரியுங்களா, காமன். வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். பொது லகரம் பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, அதான் பொது லகரம். அப்புறம் லட்டுக்கு வர்ற அது குண்டு லகரம் அப்படி சொல்லுவோம். இதை நாங்கள் எளிமையா சொல்லி தந்தா ஒரு வாத்தியார் ரொம்ப நேரம் சொன்ன பிறகு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் மஞ்சுளாவுக்கு வர்ற லா தானே சார், லதாவுக்கு வர்ற லா இல்லை இல்லை சார். டேய் புரிஞ்சு சார், உட்கார்றா, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். எவ்வளவு சுலபம் பத்தீங்களா. அதோட வாழ்க்கையில கஷ்டம் வருதா சோகம் வருதா, அப்போ ஒரு திருக்குறள். இன்னைக்கு எத்தனையோ மோட்டிவேஷன்ல பேசுறோம்ல, ஒரு திருக்குறள் எடுத்தோம்னா போதுங்க சொல்லி முடிச்சு போடலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஹச்ஆர் பூரா தெரிஞ்சுக்க வேண்டிய திருக்குறள் இது ஒண்ணுதான். ஏன் தெரியுமா, இந்த செயலை இதனை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிப்பன் இத்தனை பேர்ல அவனால மட்டும்தான் செய்ய முடியும் தெரிஞ்சு அதனை அவன் கண் விடல். விட்டுட்டு விளைவிக்க நோய் நோய்க்கப்படாது அவனை போட்டு, அவனை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, ஆனா தப்பா தேர்ந்தெடுத்தா ஜெயிக்க மாட்டீங்க.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
8: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும். நீ கவலைப்பட, நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா மஞ்சள் குங்குமத்தோடு

0: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ராணி எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவனை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ் அதுதான் வழி. ராணி வாழ் அதுதான் வழி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இப்போ ஒருத்தன் பூக்கடையில வேலை பார்த்தவன கொண்டு போய் வெடிக்கடையில வச்சிருக்காங்க, பட்டாசு கடையில. ஒன்னு கூட விக்கல, ஏன் சொல்லுங்க? அவன் 5 நிமிஷம் ஒருக்க தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் பழக்க தோசத்துல. அவன் மேல தப்பா? தப்பு அவன் மேல இல்ல, அவனை வச்சு நம்ம மேல தப்பு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இப்ப எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேக்குறீங்க. சரி, எல்லாம் சரி, நீங்க எல்லாம் நகைச்சுவையா பேசுறீங்க, அப்படி இப்படிங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு திருக்குறள் இருக்கா? இருக்குங்க. நகுதல் பொருட்டந்து நட்டல், இந்த நட்புக்கு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நகைச்சுவைங்கிற விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு, சிரிக்க தெரிஞ்சவனுக்கு தாடா அந்த உலகம் ஒளிமயமா இருக்கு. இல்லைன்னா அது பகலாக இருந்தாலும் இருட்டிருந்தார். பகலின் பாற்பன்றது பாற்பற்றன்று இருள். அப்ப நல்ல உணர்வோடு நாம மகிழ்வா இருந்தா அதுக்கு நகைச்சுவை வேணும். 9 சுவைகளில் முதல் சுவை நகைச்சுவைன்னா அதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாருங்க. உண்மையை சொல்றதா இருந்தா அதுதாங்க பாடமா வைக்கணும். ஏன் தெரியுமா? அது ஒண்ணு, அதுல ஒண்ணு தப்பெல்லாம் கிடையாது. அது வந்து சைக்காலஜி, உளவியல் முழுவதுமே. ஒரு வார்த்தை கூட அதுல தீய வார்த்தை கிடையாது. மனநிலையை பற்றி சொல்றதுங்க, அது பற்றியே சொல்ற அந்த உள்ள உணர்வுகளை சொல்லுவது அதுதான். என்ன வந்து திருக்குறளுக்கு ஒரே எழுதி சொல்லி ஒரு புத்தகத்தில் கேட்டாங்க. ஓகே, அவங்க கேட்குறப்ப எனக்கு 45 வயசு, ஒரு 50 அதிகாரத்துக்கு எழுதுனேன். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் வச்சுட்டேன், வயசு 10th. இப்படி 45 வயசு எனக்கு 10th. இப்பவும் கூட நேற்று சொன்னது எனக்கு பழசா தெரியுது. அறிஞரும் அறியாமை கண்டற்றால் என்பார் திருவள்ளுவர். நீ ஒவ்வொரு முறையும் பாரு, உனக்கு என்ன தெரியாதுங்கிறதாண்டா உனக்கு அறிவு. என்ன தெரியுங்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது, என்ன தெரியாதுன்னு கண்டுபிடி. அப்படின்னா அது வேணும். இப்ப பாருங்க, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதா இருந்தா அவர்களுக்கு நல்ல எளிய கதை மூலமாக போய் சேர்க்கலாம், பாடல் மூலமாக போய் சேர்க்கலாம், ஒரு சிறந்த அறிவுரை மூலமாக போய் சேர்க்கலாம். அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்க கிராமத்துல, குளம் நிறைய தண்ணி, அதுல பூ இருந்தது. பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா பூ நல்லா இருக்கு, அந்த பூனுடைய அந்த இது எவ்வளோ உயரம் பார்க்கும்னு கேட்டான், அந்த தண்டு உயரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டான். அவர் சொன்னால் ஒரு 5 அடி இருக்கும்டா அப்படின்னாரு. ஆ சரி, நான் அப்புறம் கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு, அப்பா 7 அடி இருக்கு போல பாடணும். ஆமாடாருனாரு. அவன் இறங்கிட்டான், இறங்கி அந்த தூக்கிட்டான், எப்பா 10 அடிப்பா. ஆமாடாருனாரு. நீ லூசாப்பா, 7 நாளும் சரிங்கிற, 5 நாளும் சரிங்கிற, 10 நாளும் சரி, என்ன பாடு கேட்டான். அப்பா அவர் சொன்னார், தம்பி இந்த மலரோட உயரத்தை தீர்மானிக்கிறது தண்டு இல்லடா, தண்ணிடா. வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயரும், உன் உள்ளம் உயர்ந்தால் நீ உயர்வாய். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர். இப்ப திருவள்ளுவர் அப்பா மண் போறதை பார்த்தாரா? இல்ல. நீங்க பேசிட்டு போறதுக்கு ஒரு இது எழுதுவோம், எழுதல. அதை கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு சொல்றப்ப தாங்க அதனுடைய அருமை தெரியும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எங்களுக்கான வேலையை நீங்க நிறைய குறைச்சிட்டீங்க. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். எப்படின்னா, நான் மேடையில் பேசுறேன், நான் நாடகத்தில் நடிக்கிறேன், சினிமாவில எல்லாம் வர்ற இருக்கு இல்லைங்களா. ஒரு நாடகத்தில் வசனம் போட்டு அந்த வசனம் கருத்தா இந்த இடத்துல ஞானசம்பந்தன் ஒரு திருக்குறள் சொல்லுவார்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதான் வசனம் எனக்கு. இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுவார். நான் உடனே என்ன பண்ணேன், அதை மனைவிக்கு சொல்கிற மாதிரி, அம்மா தற்காத்து தற்கொண்டான் பேணி தக சார்ந்த சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படின்னு நம்புறீங்களோ இல்லையாங்க. அந்த குரலுக்கு பொருள் சொல்லிடுறேன். தற்காத்து தன்னை காத்து கொண்டு, தற்கொண்டான் பேணி கணவனுடைய நலத்தை பார்த்து கொண்டு, தகை சார்ந்த சொற்காத்து வேணும்னா மாத்திரம் பேசணும், சோர்விழா எப்பவும் டைனமிக்கா இருக்கணும், அவ தான் பெண்ணு. இதை நான் சொன்னேங்க. என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கான போன் எனக்கு பல இல்லத்தரசியில் இருந்து வருது. நீங்க திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்க ஐயோ நான் 50 வருஷமா திருக்குறள் தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் மேடையில சொல்றேன், வகுப்புல சொல்றேன், அங்கெல்லாம் சொன்னா யாரு கேப்பா? நாங்க பாக்குற சேனல்ல நீங்க சொன்னீங்க, நாங்க பாக்குற நாடகத்துல நீங்க சொன்னீங்க, பாத்தீங்களா. அவர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கு நாம் இதை கொண்டு சென்றால் நிச்சயமாக திருக்குறள் உலகம் பூராம் போய் சேர்ந்துவிடும். பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து சொல்லலாம்,

0: நான் பேரம் பேத்தி எடுத்துட்டேன், அதனால சொல்லலாம். குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசணும். கொரோனா கொடூரமான நோய் தான், தீமையெல்லாம் செஞ்சது. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சது. ஒரு பையன் கூட கேட்டான், ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கார் இவர் யாருன்னே, உங்கள் அப்பாடா அவர். அவனுக்கு தெரியல, ஏன்னா அவர் தினம் ஆஃபீஸ் போயிடுவார் 7 மணிக்கே. இவன் வர்றதுக்குள்ளே அவர் வரத்துல இவன் தூங்கிடுவான். இந்த நேரத்தில் இந்த கூடி உட்கார்ந்து பேசுதல் இருக்குல்ல, அந்த காலத்தில் மாலன் டைனிங் டேபிள்னு ஒன்று எழுதுவார், சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. சாப்பிட்றப்ப பேசக்கூடாது, அதெல்லாம் இல்லைங்க, பேசணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசணும். குடும்பத்தில் பெற்றோர்கள் அவர்கள் முதல்ல தமிழ் பேசணும், முக்கியமாக தமிழ் பேசணும். அதுவே ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அவங்ககிட்ட அவங்களோட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தால் அவங்களோட கொஞ்ச நேரம் அது பற்றி கேட்கணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர். 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பள்ளிக்கூடத்து போயிட்டு வர்ற பிள்ளை அப்படி பைக்குள்ள கையை விட்டு ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பென்சிலை காமிச்சம்மா, இன்னைக்கு எங்கள் கிளாஸில் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க, நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருக்குறள்னு சொன்னம்மா, இந்த பென்சில் எனக்கு கொடுத்தாங்கம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணாங்கம்மான்னு சொன்ன உடனே என்ன செய்யணும் தெரியுமா, குழந்தைய தூக்கி அப்படி அப்படி வச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிருக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி சொல்லணும். அதுக்கு பதிலாக அந்த பென்சிலை காமிச்சு இதே கொடுத்தாங்களா கோனுக்கு, லட்ச ரூபா கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்தில், அந்த டீச்சர் கிட்ட வரட்டும், அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசணும், அம்மா அப்பா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேசணும். ஒரு காலத்தில் எல்லாங்க ஜெயகாந்தனை வீட்டில் அப்பா அம்மா பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அண்ணன் தம்பி பேசுகிறப்ப நான் கேட்டு, சுஜாதாவை பற்றி பேசுகிறப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சினிமாவை மட்டுமே பேசுவாங்கன்னு இல்லைங்க, எல்லாத்துலேயும் வந்துருச்சு எல்லாமே. ஆனால் அத்தனைக்கு மேலே நாம் அதில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லணும். ஏ எது வேணுமோ அதை படி, அம்மட்டையும் ஏன் வச்சுக்கணுமா, வேண்டாம். என்ன தெரியுமா அழகு, இதில் துணைக்காலே கிடையாது. முதல்ல துணைக்கால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, துணை எழுத்துனா தெரியுமா, இப்போ நான் எழுதுறேன்னு வச்சுக்கங்களேன், அதில் ஒரு துணை எழுத்து இருக்கு, என் அப்படின்னு எழுதுனா அதில் துணை எழுத்து இல்லை. திருவள்ளுவர் 11 துணைக்கால் போட்டு ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார், யாகாவாராயினும் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு, ரைட். இதில் 11 துணை எழுத்து இருக்கு. இன்னொரு திருக்குறள் இருக்கு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். அவ்வளவு திருக்குறள் அத்தனை துணை எழுத்தை போட்டவர் இந்த கற்க கசடரெல்லாம் போடலையே, ஏன் கற்க துணை எழுத்து இல்லை, கசடரா இல்லை, கற்பவை இல்லை, கற்றபின் இல்லை, நிற்க இல்லை, அதற்கு தகை இல்லை. ஏன் தெரியுமா, கல்வி கற்றவனுக்கு எவன் துணையும் தேவையில்லை, அவன் தன் சொந்த காலில் நிற்பான், அவ்வளவுதான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தம் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சிந்தனை என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: புதுசு புதுசா சேர்த்தா ஒண்ணு வள்ளுவர் சொல்ல மாட்டாரு, பயப்பட. நீ சொல்ற மானே, உன் அறிவை பொறுத்தாண்டா.

0: திருக்குறள் சிறப்பாக விளங்கும். அதனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட பேசணும், பாப்பா உனக்கு இது தெரியுமா அப்படிங்கணும். முன்னெல்லாம் வீடுகளில் பழமொழியும் விடுகதை போடுவாங்க. அந்த விடுகதை என்ன தெரியுமா, ஒன்று கேட்டுட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ பிள்ளைகள் யோசிக்கணும், காண பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது தமிழர்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பூ வெளியே தெரியுமா, காய் வெளியே தெரியாதான், அப்படி ஒரு தாவரம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது விடுகதை. அது அந்த அதுக்கான பதிலை பிள்ளை சொல்ல முடியலன்னா கடைசியில் சொல்லுவாங்க, கடலை இருக்கு இல்லையா மல்லாக்கட்டன்னு சொல்லுவோம், நிலக்கடலை. அது பூ பூத்தா கீழே வந்து நிலக்கடலை தயாராயிருச்சுன்னு அர்த்தமா. காண பூ பூக்கும் காணாமலே காய் காய்க்கும், அதான். இப்போ பாருங்களேன், ஆன்சர் சொல்லாமல் இருக்கிறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க. சிந்திக்க விடாமல் செஞ்சிருச்சு எல்லாம் சேர்ந்து, எல்லா உபகரணங்களையும் சேர்ந்து நமக்கு சிந்தனையை நிறுத்திருச்சு. அது அதை மாற்றணும். ஏன் ஜெயிக்க முடியாதாங்கிறாங்க, ஜெயிக்கலாங்க, அது கண்டுபிடிச்சது நம்ம தானே, அது ஜெயிக்க முடியாதா, அது ஒரு இடத்துல நின்று போகும். நம்ம அப்படி இல்லை, நம்ம அடுத்தடுத்து சிந்திப்போம். அதுக்கு என்ன வழி, பெற்றோர்கள் இதே போல் அவர்கள் பாட தெரிஞ்சால் பாடலாம், பேச தெரிஞ்சால் பேசலாம். அதே மாதிரி சண்டை போட்டால் கூட போட்டு போடுறாங்க, அதனால என்ன, நல்லா சண்டை போடுறீங்களே அப்படி கூட சொல்லலாம். இப்போ இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு ரூமில் இருந்து சபையில் ஆயிடுச்சா, அந்த அம்மா அங்கேருந்து வந்து கொட்டிக்கோ இப்படி சொன்னால் இது பிள்ளைக்கு போய் சேருமா? இல்லை. இப்போ பேசுறது கூட இல்லை, மெசேஜே போடுறாங்க, ரெடியா ரெடி வாங்க, அவ்வளோதான். அதனால் பேசணும், தமிழ் பேசணும், கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டோ கதையோ கேட்கணும், கொஞ்சம் விடுகதை போடணும், அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும், அவங்களோட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரணும், வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வரணும், நான் இல்லாத தெருவாக பார்த்து போயிட்டு வரணும், அது வேற முக்கியம். அதெல்லாம் பாதுகாப்பு எல்லா விஷயங்களையும் வச்சு சொன்னோம்னா பெற்றோர்கள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வருவார்கள். மாதா பிதா குரு தெய்வம்ங்க. நன்றி.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரியுமா? இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர். 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும் அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அவங்க

0: அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன, நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோட விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நாளித்தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேட்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேட் தம்பியும் என்ட்ரு ஆயாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்துட்டு ஆரஞ்சு பத்தி சொல்ல போறேன். என்னது ஆரஞ்சா? இது ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது ஆரஞ்சுனா வெறும் ஆரஞ்சு இல்ல, ரத்த ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளட் ஆரஞ்சு. ஓகே, கேட்கவே எப்படா பிளட் ஆரஞ்சா ஒருவேளை ரத்தமா இருக்குமோ அப்படின்னு கேட்டா இல்ல, அதாவது அதோடைய நிறத்தை வச்சுதான் அது பிளட் ஆரஞ்சு அப்படின்னு

0: பொழுதே சிரிப்பு வாய்ப்புலாம் வருதே. சரி, அந்த பிக்னிக் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்?
1: அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வெளி இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பிக்னிக் போகும்போது நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறாங்க.
0: சரி ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு பிக்னிக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதை தாண்டி நிறைய வந்து விளையாட்டுகள் அப்படிங்கிறதுல நம்ம ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி வேடிக்கையான விஷயங்கள் இருக்கும், இயற்கை சூழலை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும், அப்புறம் வந்து டைரெக்டாக வந்து சன்லைட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்கள் வந்து இந்த பிக்னிக்கில் வந்து இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு ஃபேமிலியோடையும் சரி நண்பர்களோடையும் சரி பயணம் பண்ணி பிக்னிக் போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஜூன் 18ஆம் தேதி வந்து பிக்னிக் டே அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. இந்த நாளில் இன்னொரு ஒரு முக்கியமான தினமே இருக்குது, அது என்னன்னு தெரியுமா?
1: தெரியலையே.
0: அதாவது இன்னைக்கு இன்னொரு டேவும் சொல்லியிருக்காங்க, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு பேச்சு எதிர்ப்பு தினம். சரி, வெறுப்பு பேச்சு எதிர்ப்பு தினம் அப்படின்னா என்னென்னா கண்டிப்பாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளோ நம்ம செய்யக்கூடிய செயல்களோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து ஜாலியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அதை எதிர்த்து ஒரு தினமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு தினமும் இன்றைக்கி வந்து கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான விளையாட்டு தகவல் என்ன தெரிஞ்சு ஒரு செஞ்சுரி பதிவு செஞ்சாங்க. அப்புறம் வந்து இஷான் கிஷன் அவங்களுமே ஒரு செஞ்சுரி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து செஞ்சுரி போட்டதே வந்து அங்கே பத்தலை அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அணி வந்து 232 ரன்கள் தான் வந்து எடுத்திருக்காங்க 44.3 ஓவர்களில். அதனால இந்த ஒரு ரெண்டாவது மேட்ச்லேயுமே இந்தியா டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த ஒரு மூணாவது மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம்க்கா, சொல்லுங்க.
0: இன்னைக்கு வந்து என்ன கேம் நீங்களே சொல்லிருங்க.
1: அந்த வார்த்தை விளையாட்டு தானே?
0: கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நேயர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வார்த்தை விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிறோம். இது இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தை சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இன்னொருத்தர் மாறி இன்னொரு எழுத்தை சொல்லணும். யார் வந்து அந்த ஒரு சென்டென்ஸை வந்து முடிக்கிறாங்களோ, அதாவது வார்த்தை இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தையை முடிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி 3 ரவுண்டு நடக்கும். அந்த 3 பாயிண்ட்டையும் யார் வின் பண்ணுறாங்களோ, இல்லை மேக்ஸிமம் 2 பாயிண்ட்டுக்கு மேலே வின் பண்ணுறவங்க தான் வந்து மொத்தமாக வின்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கேம் எப்படி விளையாடு அப்படிங்கறத ஒரு டெமோவும் காட்டிரலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா.
0: சரி ஓகே. சா
1: சாவா. இட்
0: இட் டா
1: சா இட். என்ன சொல்றது தெரியலையே.
0: அந்த அந்த வார்த்தையை நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம்.
1: சட்டா. நீ எப்படி சொல்றது இத? சட்டாயம். சட்டம்.
0: சட்டம். ஆ, கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தான் ஒரு பாயிண்ட்டு. சரி, அடுத்து ஒரு லெட்டர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
1: கா.
0: கா. வா.
1: நெடில். நெடில் கா.
0: நெடில் காவா. சரி ஓகே. கா. வி.
1: யா.
0: இம்.
1: காவியம்.
0: காவியம். ஆ ஓகே. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து எனக்கு. இப்போ மூணாவது பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
1: ம், பண்ணுங்கக்கா.
0: பா.
1: இப்.
0: இப்பா. பா.
1: பாப்பா.
0: பாப்பா. இல்ல இல்ல, நீங்க வந்து பா இப்போ சொன்னீங்க. இப்போ
1: சொல்லணும்.
0: அடுத்து நான் பா சொல்லிருக்கேன்.
1: ஓகே, சான்ஸ் முடிஞ்சு நீங்களே சொல்லிருந்து ஜெயிச்சிருங்கக்கா.
0: ஓகே, பப்பா லீ லீ சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும்.
1: ஓகே, அடுத்த நான் பார்த்துக்கிறேன். அடுத்த மேட்ச் நான்.
0: ஓகே, முதல் மேட்ச்ல வந்து நான் தான் வின் பண்ணியிருக்கேன் 2 பாயிண்ட் எடுத்து. அடுத்தடுத்த பகுதியில் நம்ம ஜான் குறை தம்பியும் தொடர்ந்து வின் பண்ண தான் போறாங்க. இந்த ஒரு கேம் சுவாரஸ்யமா இருக்கு, நல்லா இருக்கு, நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 709-449-3-999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா 29 படத்திலிருந்து சீன் ரோல்டன் அவங்களோட இசையில சின்மை அவங்க சேர்ந்து பாடின ஒரு பாடலும் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹைஃபை ஃபீச்சர்ஸ், ஹைஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
1: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்னைக்கான நிகழ்ச்சியில் யாருக்குமே தெரியாத ஒரு பழ வகை பற்றி தான் தொடர்ந்து கேட்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 5:18 ஆச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
6: நித்யாஸ்ரீ.
5: இது வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வகையை சார்ந்த ஒரு பழம். இதோட பெயர் வந்து பிளாக் கரண்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பழ வகை, அதாவது பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து இனிப்பு புளிப்பு சுவை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் கரண்ட் பழம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிற, இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால செரிமானம் செய்ய பயன்படுது. இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இருதய ஆரோக்கியத்துக்கு உதவுது, கால்சியம் இரும்பு சத்து இருக்கிறதுனால எலும்புகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த ஆரோக்கியத்துக்கு உதவுது. இந்த பழத்தோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கண் ஆரோக்கியத்துக்கு உதவும், இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும், தோல் முடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேம்பட்டு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படுற அலர்ஜியை குறைக்க உதவுது. இந்த பிளாக் கரண்ட் சின்ன பழமாக இருந்தாலும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு ரொம்ப சத்தான பழமாக இருக்குது. பிளாக் கரண்ட் பழம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து இல்லை, ஆனால் இது எந்த நோயையும் நேரடியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஊட்டச்சத்து வந்து சில உடல்நல பிரச்சனைகள் வர்றத அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தை வந்து ஆதரிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க உதவுது. முக்கியமாக அந்த நீரழிவு நோய், புற்றுநோய், இருதய நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்து. இந்தியாவில் இந்த பிளாக் கரண்ட் பழம் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதில்ல, இது பெரும்பாலும் குளிர் பிரதேச நாடுகளில் மட்டும்தான் அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைனில், மளிகை தளங்களில் உலர் பழமாகவும், ஜூஸ் அல்ல இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜாம் வடிவத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாராவது இந்த வெளி மாநிலத்துக்கு போனீங்க அப்படின்னா, இல்லைனா பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பிளாக் கரண்ட் பழத்தை வந்து வாங்கிட்டு வாங்க, தவறாமல் வாங்கி பயன்படுத்துங்க.
6: சரி, ஓகே. நம்ம எல்லாருமே வந்து பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். கேக்கு இதெல்லாம் கூட வந்து இந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்லலாம் வந்து செய்வாங்க. அது எல்லாமே இந்த ஒரு பழத்தை அடிப்படையாக வச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பழத்தில் எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்காது இல்லையா. அதனால் வெளியூர்களுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து இன்றைக்கி பிளட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான பழ வகையை பற்றி தான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லுங்கள், அந்த பிளட் ஆரஞ்ச் வந்து எப்படி, நான் சொன்ன மாதிரி அந்த பிளட் கலரில் தான் இருக்குமா என்ன?
7: ஆமாம் கரெக்டு தான். ஆனால் வெளி தோற்றத்தில் நம்மளுடைய ஊரில் ஆரஞ்சுலாம் எப்படி ஆரஞ்சு கலரில் ரவுண்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் ஆரஞ்சை வெட்டினா என்ன கலரில் இருக்கும்?
8: ஆரஞ்சு கலரில் இருக்கும்.
7: ஆனால் அது வந்துட்டு நம்மளுடைய ரத்தம் கலர் இருக்குல்ல, நம்ம ரத்தத்தை கையில் வச்சுருந்தா என்ன கலரில் இருக்குமோ அதே கலர்லேயே அது இருக்கிறதுனால அதுக்கு ரத்த ஆரஞ்சு, அதாவது பிளட் ஆரஞ்சு அப்படின்னு பேர் வந்துச்சு. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜிம் போகிறாங்க அப்படிதானே, அவங்க தேவையானது ஃபைபர் ப்ரோட்டீன் அந்த ரெண்டுமே தேவைப்படும்ல, அது ரெண்டுமே இதில் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் விட்டமின் சியும் விட்டமின் பி சிக்ஸும் இருக்குது. இந்த பி சிக்ஸ் எதுக்கு உதவும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் உதவும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில்

0: இதுகிட்ட இல்லைனாலும் மற்றக்கிட்ட இருக்கிற அயன் சத்தை அது உறிஞ்சு நம்மளுக்கு தரும், வேகமாக தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
1: சரி ஓகே, ஒரு வித்தியாசமான பல வகையாக தான் இருக்குது. அதுகிட்ட வந்து இரும்பு சத்து இருக்காதான், ஆனால் மற்ற உணவுகள்லேருந்து ஈஸியாக எடுத்து கொடுக்குமா, ஆனால் அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அந்த பிளட் ஆரஞ்சு பற்றி நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். அடுத்து இப்போது நம்ம விளையாட போகிற கேமில் வந்து சும்மா டெமோ அப்படிங்கிறதுனால ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது, அதாவது ரெண்டு தடவை தான் வார்த்தைகள் சொல்ல முடியும். அதை வச்சு யார் வின்னர் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியுதா, இல்லை மேட்ச் ட்ரா ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை எழுத்து சொல்ல ஆரம்பிங்க.
0: கா.
1: கா.
0: குரில் கா.
1: சரி ஓகே. வா. இம். கவனம் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். சரி ஓகே, அடுத்ததா ரா.
0: இம்.
1: நான் ரா வந்து குரில். ஆ ஓகே. பா.
0: இம். ரம்பம்.
1: சரி ரம்பம். நானும் இந்த வார்த்தையை தான் யோசித்தேன், அதனால் மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் கொரை தம்பியும் வந்து பிளட் ஆரஞ்சு பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுனால ஊரும் பிளட் பாடலே வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணி

0: ஏன் ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் வந்து பிளட் ஆரஞ்ச் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுமே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு விளையாட்டுல நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா இந்த ஒரு ஜென்ரேஷன் குழந்தைகள்கிட்ட போன ஜென்ரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது விளையாட்டுக்காக எவ்வளவு தூரம்னாலும் போறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து மொபைல பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இன்னும் சிலர் வீடுகளில் வந்து குழந்தைங்களை வந்து தைரியமாக எங்கனாலும் போயிட்டு வா, ஆனால் வந்து நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ரூலுமே போட்டு வச்சு சேஃப்டியாக அவங்களையுமே வந்து அனுப்பி விடுறாங்க. அதனால குழந்தைகளும் விருப்பப்பட்ட இடங்களுக்கு போய் விளையாடிட்டு வராங்க. என்னதான் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வந்து தைரியமாக விட்டுட்டு அவங்க வந்து சேஃப்டியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பினாலும் பழக்கப்படுத்தினாலும் ஒரு சில நேரங்களில் ஏதாவது பாதுகாப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அஃபிஷியலாக ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கிட்டா, அதாவது ஸ்போர்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவாங்க. நானே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்காகலாம் நிறைய வெளியூர்களுக்கு போகிறத பார்த்துருக்கேன். அதாவது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஒடிசா, டெல்லி அப்படின்னு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் அது ஒரு அமைப்போ இல்லை வந்து ஸ்போர்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறவங்களோ பொறுப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அதுவே வீட்டு பக்கத்தில் விளையாடுறவங்களுக்கு அதே சேஃப்டி இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதுலேயும் நம்ம ஊர்கள்லையும் சரி கிராம பகுதிகளிலையும் சரி குழந்தைங்க வந்து போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து புது இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, இந்த கிராம பகுதிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மணல் மேடுகள் அப்படிங்கிறதுல வந்து அதிக அளவில் பயணம் செஞ்செல்லாம் விளையாட போவாங்க. அங்கே தான் பெரிய கிரவுண்ட் இருக்கும், அங்கே தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும், அங்கே தான் வந்து ஒரு கிணறு இருக்கும், அங்கே போய் விளையாடலாம் அப்படின்னு போகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் அதிகமாக உள்ள இடங்களில் தான் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு இடமா வந்து பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இடம் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி பிளட் ஆரஞ்ச் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்க போகிறோம்.
1: அதுக்கப்புறம் இதில் அதிகப்படியான அதாவது இந்த பழத்தில் 100-80% ஃபுல்லாகவே குளுக்கோஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையான எனர்ஜி நம்ம சாப்பிட்றதுலேருந்தும் கிடைக்கும், இந்த பழத்து மூலியமாகவும் கிடைக்கும். அதனால் நம்மளுடைய இந்த உடம்பு எப்பயும் சோர்வாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஹார்ட்லேயும் சரி நம்மளுடைய உடம்புலையும் சரி. நிறைய பேருக்கு இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டவுட் இருக்கும். அதுக்கு இந்த பழத்துடைய ஜூஸை ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை குடிச்சு வந்தோம் அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்லாம் பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பேட் கொலஸ்ட்ரால், அதாவது இந்த இதயத்தில் இருக்கும்ல அது எப்படி வரும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அந்த பேட் ஃபுட்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கினா ஓகே, அதாவது இந்த ஆயிலி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை தினம் எடுத்துக்கூடாது. அதனால கூட நம்மளுக்கு ஒபிசிட்டி, அதாவது நம்மளுடைய வயிறு குண்டாயிட்டே போகும் ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது நம்ம சாப்பிட்டு வரனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் அப்போ இது முடி மேலெல்லாம் இது காட்டாதா, அதாவது அக்கறை காட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது அதுலேயும் கேர் வச்சுருக்கும். அதாவது இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு முடி விழும் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை தவிர்க்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, முடி உதிர்தலை கண்டிப்பாக குறைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலோட அடுத்தடுத்து அந்த பிளட் ஆரஞ்ச் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிறதுமே போயிட்டுருக்கும். என்ன தான் நேயர்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் யாரும் கலந்துக்கல, அப்படி கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விருப்ப பாடலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் 2 காதல் படத்துலேருந்து தான் பாடல் அப்படிங்கறத கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: I love you too.
1: என்ன முத்து, எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேனே.
1: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
2: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
1: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
3: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேரம் சரியாக 5:46 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் நிதா பிரகாசி.
1: நான் இத்தியஸ்ரீ.
0: ஃபார்மசி கோர்ஸ் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மருந்துகள் பத்தி படிக்கிற ஒரு படிப்பு. எளிமையா சொன்னோம் அப்படின்னா அந்த ஃபார்மசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் பத்தி அறிவியல்ல கத்துக்கிறது ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த மருந்து கொடுக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் எப்படி தயாரிக்கப்படுது, அது எப்படி பாதுகாக்க பயன்படுது அப்படின்றத பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னா ஃபார்மசி படிப்போட வகைகள்னு சொல்லக்கூடிய டிஃபார்ம், அதாவது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வருட படிப்புகள் இதில் இருக்குது. 12 வகுப்பு முடித்தவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இதெல்லாமே எடுத்த குரூப் எடுத்தவங்க இந்த படிப்பை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபார்ம் அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 6 வருடம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த படிப்புலையின் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு மருந்து வழங்குறது, இதில் வந்து அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எம் ஃபார்ம் அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. இது பார்த்தீங்கன்னா 2 வருடம், அதுவும் பார்த்தீங்கன்னா முதுகலை படிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளுக்கு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த ஃபார்மசி கோர்ஸில் படிக்கக்கூடிய முக்கிய பாடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உடலோட அமைப்பும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத படிக்கிறது ஒரு படிப்பு. இந்த ஃபார்மாகுலாட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா மருந்துகளில் பயன்படுத்துகிற அந்த வேதிப்பொருட்கள் அது பற்றின தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கிறது ஒரு படிப்பு. ஃபார்மாகாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா மருந்துகள் உடலில் எப்படி வேலை செய்யுது, என்ன விளைவுகள் வருது இதனால் அப்படின்றத கற்றுக் கொடுப்பாங்க. பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா மனித உடலில் நடைபெற வேதியியல் செயல்முறை பற்றி படிப்பீங்க. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகளில் மருந்து விநியோக முறை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மசி கோர்ஸில் அரசு கல்லூரிகளில் படிக்கலாம். சில மருத்துவமனை கல்லூரிகளோட இணைந்த ஃபார்மசி கல்லூரிகள் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மலிஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார மையம் அதாவது பிஹெச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைமரி ஹெல்த் சென்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதாவது மருந்துகளோட தரம், அப்புறம் விதிமுறைகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கிற பணிகள் இது எல்லாத்தையும் இதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மெடிக்கல் சம்மந்தமான மருந்துகள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு திறம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே மத்திய மாநில அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மசி படிக்கணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காலேஜில் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்கிறாங்க.
1: சரி, ஓகே. நம்ம வந்து ஃபார்மசி அப்படிங்கிற படிப்பு இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இனிமேல் வந்து 12th முடிச்சுட்டு என்ன பாடம் எடுக்கிறது அப்படிங்கிறத சூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து பிளட் ஆரஞ்ச் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, சொல்லுங்கள்.
2: அதுக்கப்புறம் இதில் காப்பர், இதில் அயன் இல்லை, அதுக்கு பதிலாக ஜிங்க் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கண் பார்வை இருக்குல்ல அது மங்கி போகாமல் இருக்க இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய போன் மேரோ அப்படின்னு சொன்னோம்ல, அதாவது எலும்புக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வகையான ஜவ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் நம்மளுக்கு அந்த வெள்ளை சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொன்னோம்ல, ரத்த அணுக்கள்,
1: ரத்த வெள்ளை அணுக்கள்.
2: ஓகேக்கா, அதை அனுப்புவோம். அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அந்த நச்சுக்களை வெளியேற்றும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணி ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை இன்னும் பலப்படுத்தும்.
1: சரி, ஓகே. இது எங்கே கிடைக்கும்?
2: இது நம்ம ஊருக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்காது, நம்ம வேற எங்கேயாவது வெளிநாடுகள் போகும்போது கண்டிப்பாக வாங்கலாம்.
1: சரி, ஓகே, கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடைக்காத ரெண்டு பழ வகையை பற்றியே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து தகவல்களை நம்ம ஜாபீர் தம்பியோ 6 மணிக்கு கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டும் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எழுத்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா நேர்கள் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக யார் வந்து அந்த வார்த்தையை முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த மாதிரி 3 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்டில் 2 பாயிண்ட் எடுத்தாலே வின்னர். இந்த ஒரு கேமில் கலந்துக்க நேர்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.
2: பை பைக்கா.
1: ஓகே, டாடா பை பை சொல்லி ஜான் குறைப்பும் கிளம்பியாச்சு. அடுத்ததா பாடலும் வந்தாச்சு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ. அப்புறம் 6 to 7 மணிக்காக
3: நான் ஜாபீர்.
1: ஓகே, ஜாபீர் தம்பியும் என்ட்ரு ஆயாச்சு. இனிமேலாவது நேயர்கள் கால் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட வந்து இந்த ஒரு பகுதியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரி, என்ன சொல்லுங்க ஜாபீர், இன்னைக்கு
3: என்ன கேம்? இன்னைக்கு என்ன கேமா? ஓகே, நீங்களே சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய பேருக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கும். ஆனா ஏன் இன்னும் கால் பண்ணல அப்படின்னு தெரியல. கண்டிப்பா நேயர்கள் யாராவது இனிமே வந்து கால் பண்ணலாம், இப்பதான் டைம் ஃப்ரீ ஆச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. சரி, நீங்க வந்து ஒரு எழுத்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: என்ன சொல்ல?
1: சரி, ஓகே, நுங்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட். அப்புறம் நான் வந்து ஒரு வார்த்தையை எழுத்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
3: ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ரா, நெடில்.

0: La.
1: வி லா.
0: விலாவா?
1: இல்லை இல்லை, வி லா குரில்.
0: வி லா இக்கு
1: கு விளக்கு அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதனால இந்த ரவுண்ட்ல நான் தான் வின்னர். நம்ம ஜாவீர் தம்பியும் தோக்கடிச்சாச்சு. நேயர்கள் யாராவது இந்த ஒரு விளையாட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இன்னைக்கு நீங்க என்ன தகவலோட வந்திருக்கீங்க, எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் நீதி கதை சொல்லலான் இருக்கேங்க.
1: சரி ஓகே, கதை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, அதுல யார் யாரெல்லாம் வரப்போறாங்க
0: அதை பத்தி சஸ்பென்ஸா இருக்கட்டும், அப்புறமா சொல்றேன்.
1: சரி ஓகே, வழக்கம் போல சஸ்பென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, கேட்டது என் தப்பு தான். சரி, அடுத்தடுத்து நம்ம அந்த கதையில என்ன ஆக போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஒரு நீச்சல் விளையாட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுலயும் இப்போ சொல்ல போற பேக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீச்சல் விளையாட்டு இன்னுமே சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீச்சல் போட்டியில பிளேயர்ஸ் வந்து முதுகுப்புறமா தான் ஸ்விம் பண்ணுவாங்களாம். அதாவது முகம் மேல் நோக்கி இருக்கும், கையை வந்து மாறி மாறி தலைக்கு மேல சொல்லிட்டு
0: நீச்சலாக
1: அந்த மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விளையாட்டு வகை. அப்புறம் வந்து கால்கள் மூலமா வழக்கம் போல நம்ம எப்படி நீச்சல் அடிப்போமோ அது மாதிரி தண்ணியில உதச்சு நீந்தணும். உடம்போட நிலையே முகம் அப்புறம் வந்து மார்பு பகுதி தண்ணிக்கு மேலையும் உடம்பு நேராகவும் இருக்கிற மாதிரி மிதக்கணுமா. ஃப்ளட்டர் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு விஷயமே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க, யாரு எங்க இருந்து பேசுங்க?
2: ஆற்காடு இருந்து என் சேஷாதலம் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா
0: இருக்கு, நலமா இருக்கேன்.
2: நன்றி.
0: ஓகே, நான் இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமா?
2: நான் வார்த்தை விளையாட்டு
0: இருக்கேன். ஆமா, நான் இப்ப விளையாண்டலாமா? நீங்க ஒரு லெட்டர் சொல்லுங்க.

0: அண்ணா நீங்க கே சொன்னீங்க, நான் இட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லுங்க.
1: தே தே தே சொன்னா தே
2: தே
0: சொன்னீங்களா? சரி ஓகே நான் ஆ ஓகே ஆ தே சொன்னீங்க, நான் ரூ தே ரூ.
2: சரி ஓகே, ஜாபீர் தம்பிக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து இப்ப நம்ம ஜாபீர் தம்பி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க.
0: ஆ ஓகே
1: சரி.
0: ஆ ஜா
1: சரி.
0: ஆ ஜா
1: ஜா
0: தெரியவில்லை.
2: என்ன
1: பாடல் விரும்பி
2: கேட்பேன்? சரி ஓகே, நம்ம சேசாச்சலம் அண்ணா வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனால் ரெண்டு பதில்களுமே நம்ம ஜாபீர் தம்பியே சொல்லிட்டதுனால நம்ம ஜாபீர் தம்பி தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ளட்டர் கிக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடுப்பு பகுதியிலேருந்து கால்களை லூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணணுமா, முகம் வந்து தண்ணிக்கு மேலே தான் இருக்கும், அதனால மற்ற ஸ்விம்மிங் போட்டிகள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்விம்மிங் விளையாட்டில் டைரெக்டாக குதிச்சு தான் நீந்துவாங்க, ஆனால் இந்த கேமில் ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்கிற கைப்பிடிகளை பிடிச்ச மாதிரியே இறங்குவாங்களாம், அப்படி தான் போட்டியுமே தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் ஒவ்வொரு டீமுக்குமே வந்து ஒரு இலக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க, 15 மீட்டர் தூரம் வரைக்கும் நீந்தணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா வழக்கம் போல் மேற்பரப்புக்கு வந்து தான் நீந்தணும். அது மாதிரி கை அசைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணிக்கு வெளியே தலையை வந்து நேராக வச்சு தான் நீந்தணும், அதுவும் உள்ளங்கை வந்து வெளிப்பக்கமாக தான் திரும்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15 மீட்டர் மட்டும் இல்லாமல் 50 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்விம்மிங் போட்டிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட பேச ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்னா யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மாலை வணக்கம்ண்ணா.
3: மாமூல் கராட்டு கடை பக்கத்தோட மீனாட்சி பேசுறேன்.
0: ஓகேண்ணா.
2: ஓகே சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா.
2: ஓகே ரொம்ப சூப்பரா.

0: இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு கேம் ஒன்னு விளையாண்டு இருக்கோம்,
1: என்னன்னு
0: கேட்டீங்களா? அந்த விளையாட்டு தான் ஓகே. உங்களுக்கான வார்த்தை நாங்க சொல்றோமா இல்ல நீங்க சொல்றீங்களா? சரி ஓகே சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா அடுத்த எழுத்து. சா சொல்லிருக்கேண்ணா. சரி ஓகே நான் இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தான். விஸ்வாசம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நானுமே நினைச்சிருந்தேன். சரி பரவாயில்ல. அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு
1: பாத்தீங்கன்னா
0: தே. என்னண்ணா? அதனால எனக்கு ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து நீங்க தானா ஸ்டார்ட் பண்ண போறீங்க? என்ன பாடல்
1: வேணும்?
0: ரொம்ப நன்றிண்ணா. சரி ஓகே. நம்ம மீரான் யூசுப் அண்ணாவும் சரி, நம்ம சேஷாச்சலம் அண்ணாவும் சரி, அருமையாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் மீரான் யூசுப் அண்ணா வந்து இந்த கேமில் வின் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கட்டா குஸ்தி 2 படத்துலேருந்து ஒரு பாடல் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு அடுத்ததாக நேயர்கிட்ட விஜய் அவங்க நடித்த ஒரு படத்துலேருந்து கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம். அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு கதை சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கதைக்கு முன்னாடி இன்றைக்கான வார்த்தை விளையாட்டில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. ஏன்னா வந்து இது ஒரு இது அதாவது நேரடியாக விளையாடக்கூடிய ஒரு கேம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மெசேஜ் மூலமாக பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பமான முறையில் ஒரு பாடலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக எங்களுக்காக கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலும் கேட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம ஜாபீர் தம்பி என்ன கதையோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா. ஒரு பக்தர்களோட ஒரு கோயிலுக்கா, அப்புறமா அந்த பக்தர்களுக்காக வேலை செய்கிற ஒரு சீடன் இருக்காங்கக்கா. அந்த சீடன்ட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா பக்தர்களும் சொன்னாங்களாம், எனக்கு வந்து ஒரு தேங்காவும் ஒரு வாழைப்பழமும் அப்புறமா கொஞ்சமாக கற்பூரமும் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அதையும் கேட்ட இந்த சீடன் வந்து என்னோன்னா அப்படின்னா பக்கத்து கிராமத்தில் இருக்க கடைக்கு போய் என்னோன்னாங்க அப்படின்னா அந்த எல்லா ஜாமான்களையும் வாங்குறதுக்காக சென்றானா குதிரையில். அப்புறமா அந்த மாதிரி குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அந்த கடையும் பார்க்குறானா, அந்த கடையில் இறங்கியும் கடைசியில் எல்லாத்தையும் வாங்குறானா. அப்புறமா எல்லாத்தையும் வாங்கி ஒரே பைக்குள்ள போட்டுட்டு என்ன ஆனா அப்படின்னா திரும்பி அந்த குதிரை வந்து வேற ஆள் விட்டுனால வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன ஆனா அப்படின்னா நடந்து போகிற மாதிரி அந்த மலைகள்லாம் தாண்டி அந்த பக்தர் இருக்கிற கோயிலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தானா. அப்போ நடந்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த தேங்காய் இருக்கிற திடீர்னு பேச ஆரம்பிச்சிச்சான். என்ன அப்படின்னா வாழைப்பழம் கற்பூரம் இப்போ நான் உங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் இங்கே இருக்கிறதுலையே உங்கள் ரெண்டு பேரோடையுமே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். என்னை பார்த்தீங்க அப்படின்னா நான் உன் மேலே விழுந்தா நசிக்கிருவேன் அப்புறமா உன் மேலே விழுந்தா நீ வந்து செதறி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதான். சொன்னோடனே இதுவும் பெருமை பித்தினோடனே வாழைப்பழம் என்ன சும்மாவாக இருக்கும் அம்மா சொன்னோடனே என்ன மாதிரி வளர்த்தியானவனும் அப்புறமா ரொம்ப இளமையானவனும் அப்புறமா ரொம்ப நீளமானவனும் யாருமே கிடையாது, அதனால நான் தான் உன்னோட பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பீத்திக்கிட்டு இருந்துச்சான். இதை கேட்ட அந்த கற்பூரம் மட்டும் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப மௌனம் காத்துக்கிட்டு இருந்துச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, நானுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழப்பமாக தான் ஆனே, கற்பூரம் சொன்னாங்களா இல்லை வந்து தேங்காய் சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு தேங்காய் தான் சொல்லியிருக்காங்க, கற்பூரம் இன்னும் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அவங்க வாயை திறந்தோடனே என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, பள்ளிகளில் குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கான நேரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய குழந்தைகள்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது உண்மைதானா ஜாபீர், உங்களுக்கு விளையாட்டுக்கான நேரம் அப்படிங்கிறது ஸ்கூலில் கம்மியாயிடுச்சா?
2: விளையாட்டுக்கான நேரம் அப்படிலாம் எதுவும் இல்லையக்கா. ஏன்னா சாப்பாடு பில்ல நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 மிஞ்சும், அதில் நம்ம ஏதாவது விளாட்லாம். அப்புறமா என்ன இன்டர்வெல்ல என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுதான், அதை கூட பின்னாடி லாஸ்ட்டில் கூட சாப்பிட்றலாம், இல்லாட்டி காலையிலேயே வந்து முடிச்சிருவோம். அப்புறமா அந்த நேரத்தில் கூட ஏதாவது விளாட்லாம். அப்புறமா சாயந்தரம் திரும்பி ஒரு இன்டர்வெல் நடக்கும், அப்பையும் விளாட்லாம்.
1: சரி,
2: இதுக்கு இடையில பிடி வீடும் வந்துடும் வாரத்துக்கு 2.
1: சரி ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்வியாண்டு அதாவது பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான விளையாட்டு நேரம் தான் முக்கியமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத இருக்கிறதுனால புதுசாக வந்து அதிக நேரம் ஸ்டடி வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் சனிக்கிழமையான முன்னாடிலாம் வந்து லீவ் விடுவாங்க, இப்போ அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் நேரமாவது படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்மே கொண்டு வந்துட்டாங்களாம். இந்த வருத்தம் அப்படிங்கிறது யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக 10th அதாவது 10th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர அவங்களுக்கான பிடி பீரியட் அதாவது வாரத்துக்கு 2 நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பிடி பீரியட் இருக்கும் அப்படின்னு, ஆனால் அதுவுமே வந்து இப்போ இல்லை, அதாவது வாரத்துக்கு 1 தான் வைக்க முடியும் அப்படின்னு ஸ்கூல் சார்பாக வந்து குறைக்கப்பட்டிருக்கான். அந்த பீரியடையுமே வந்து போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஆசிரியர்கள்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்மே இருக்குது. விளையாட்டோ ஓய்வோ பொதுத் தேர்வுகளை வச்சுட்டு அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆசிரியர்களும் சரி சில பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டரும் சரி நினைக்கிறதுனால குழந்தைகளுக்கான அந்த ஒரு நிம்மதியான நேரம், அதாவது விளையாடுற நேரம் தானே நிம்மதியான நேரம், மகிழ்ச்சியான நேரம் அப்படின்னா சொல்லுவாங்க, அது எல்லாமே பிரச்சனையே வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிச்ச நண்பர்களோட விளையாடும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சி வந்து அதிக அளவில் இருக்கும். ஞாபக சக்தி இன்னும் சொல்லப்போனால் வந்து அதுதான் அதிகமாகவே விளையாடும் பொழுது கிடைக்கும். ஆனால் அதை பல பேர் வந்து புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கான பிடி பீரியடை குறைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அவங்கள விளையாட விடாமல் தடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அதுவுமே வந்து அவங்களோட உரிமைகளை பாதிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு, அதாவது நேயர்கள் ஒரு எழுத்து சொல்லணும், நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், யார் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை முடியுதோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், இப்படி மூணு பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம கூட பேச ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: ஓகே, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: விளையாட்டு
1: இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு முதல் எழுத்துல இருந்தே தொடங்கலாம். ஓகே, சொல்லி ஸ்டார்ட்
3: பண்ணுங்க.
1: சாதானா? ஹலோ,
3: ஹலோ,
1: சாதானா? சக்தி. சரி, ஓகே, ரொம்ப குட்டி வார்த்தையா இருந்தா டக்குனே முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட். இப்ப அடுத்த லெட்டர் வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். மக்கு. சரி, ஓகே, நான் ஓகே. நீங்களே இந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்க, ரெண்டு பாயிண்ட் எடுத்து. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: சூப்பர் பா. எனக்கு வந்து நேரம் இந்த திரைப்படம், இதுல இருந்து காதல் என்னுள்ளே வந்த நேரம், ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சாங்கோட மியூசிக். ஒளிபரப்புறீங்களா?
1: ஓகே நான், ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
3: தேங்க்யூ பா, இந்த டே சூப்பரா மீட்டும். பாய்.
1: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து இன்னைக்கான கேம்லையும் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் நேயர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக சொன்னாங்க அப்படின்னா கேமுமே சுவாரஸ்யமாக போகும். நம்ம அண்ணா வந்து சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லி வின் பண்ணிட்டு பாடலையும் கேட்டுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக நம்ம ஜாபீர் தம்பியும் கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதில் வந்து கற்பூரம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க
4: தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, இந்த தடவையும் கற்பூரம் வந்து என்ன பண்ணுனாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க. சரி, அடுத்தடுத்து
4: கற்பூரம் எதுவுமே சொல்லிருக்காது.
1: சரி, ஓகே, எதுவுமே சொல்லாம அப்படி என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்மளும் தெரிஞ்சுக்க தானே போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் போற டைம்ல ஒரு விஷயத்துக்கு கெஞ்சணும் அப்படின்னா அது வந்து முக்கியமா எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் இருக்கணும். ஏன்னா வந்து சின்ன வயசுல நிறைய பேருக்கு வந்து உணவோட அருமையும் மதிப்பும் தெரியாம எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் இருக்கணும். ஏன்னா வந்து சின்ன வயசுல நிறைய பேருக்கு வந்து உணவோட அருமையும் மதிப்பும் தெரியாம இருப்பாங்க. என்னதான் வந்து பெரியவங்க வீட்டுல வச்சு குழந்தைகளுக்கு ஊட்டி ஊட்டி ஊட்டச்சத்து கொடுத்தாலும் ஸ்கூலுக்கு போகும்பொழுது கதையே வேற அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள்ட்ட மொத்த உணவையும் கொடுத்துடுறது, இல்லைன்னா வந்து வீட்டுக்கு வர்ற வழியில அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி சாப்பாடை கீழே கொட்டிட்டு வர்றது, ஏன் ஸ்கூல்லையே தெரியாதனமா கொட்டிட்டு வர ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த திருட்டு வேலைகளையுமே நிறைய பேர் நம்ம பண்ணியிருப்போம், சின்ன வயசுல நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கவும் செஞ்சிருப்போம். ஆனால் நம்ம அப்பா வந்து தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதே இந்த உணவுக்காக தான் அப்படின்னு நினைச்சாலே போதும், பாதி பேர் கண்டிப்பாக சாப்பாடை வீணாக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் அப்பாவோட உழைப்பு தவிர அம்மாவோட பாசமும் சரி, அம்மாவோட காலை தூக்கமும் சரி, அதில் வந்து போயிரு அந்த காலை தூக்கம் அப்படிங்கிறத போய் அவங்க பாசம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா, அதுலேயும் அவங்களோட உழைப்புமே அடங்கி இருக்கு. அப்படி சாப்பிடவே முடியலை அப்படின்னா முன்னாடியே அம்மாக்கள்கிட்ட சொல்லி குறைஞ்ச உணவு கொண்டு போகலாம். முக்கியமாக வந்து சத்தான உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறத பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் வந்து குடும்பமாக ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், சமையலில் குழந்தைகளை ஈடுபடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உணவு இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கும் பொழுது குழந்தைங்களும் இந்த மாதிரி வந்து உணவெல்லாம் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு வளரினம் பருவத்துக்கு வரும்போது எல்லாருமே வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம வந்து உணவுகளை வீணாக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது சின்ன வயசுலேயே வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வரப்போகுது நேரம் படத்திலிருந்து, அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட தொடர்ந்து 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் 1 மணி நேரம் பேசுறதுக்காக
1: நான் ஜாபீர்.
0: ஜாபீர் தம்பியும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. சரி, கதையோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, கதையோட முடிவு சொல்லிடுறீங்களா?
1: சரிக்கா, சொல்லிடுறேங்க்கா. என்ன அப்படின்னா, நம்ம அப்புறமா அந்த கற்பூரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஏதாவது ஏற்றுவாங்கல்லக்கா, அதாவது தீர்த்தமா அந்த இது பண்ணுவாங்களே,
0: தீ வச்சு
1: தட்டில் வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது அதில் என்னென்னா கொஞ்சமாவது மிஞ்சும்ல அதில், அந்த மாதிரி ஒளி வீசி நம்ம வந்து கடவுள்கிட்ட போடுறதே எவ்வளோ பெட்ரு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்கள மாதிரி நான் தான் பெரியவன், நான் தான் ரொம்ப உங்களோட நல்லவன் அப்படின்ற மாதிரி பீத்திக்கிட்டு போகிறது ரொம்ப தவறு. அதே மாதிரி கற்பூரம் எப்படி அமைதியாக இருந்துச்சு, இந்த மாதிரி அமைதியாக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறமா நமக்கு எப்போ சாவு வருதோ அந்த நேரத்தில் நம்ம இறந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்கக்கா.
0: சரி, ஓகே, ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன கருத்தை சொல்ல வரீங்க?
1: நான் அதான்க்கா சொன்னேன் உங்கள்கிட்ட, என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கா, அதாவது அந்த கற்பூரம் இருக்குல்லக்கா, அந்த கற்பூரம் எதுவுமே பேசாமல் இருந்துச்சு. ஏன்னா எப்படியும் நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு இதுக்கு நம்மளை எரிக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த கற்பூரமும் ஒளி வீசி கடைசியில் அதோட தன்னோட கடைசி நாளையும் முடிஞ்சுக்குச்சு.
0: சரி, ஓகே, இந்த கதையிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து புதுசாக தோணுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன கதை வேறையாக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால என்னோட தரப்புலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மீதி ரெண்டு பேரும் அவங்களோட பெருமைகளை அவங்களே வந்து சொல்லிக்கிட்டாங்க. தேங்காயாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, நான் தான் உயரமானவன், நான் தான் பெருசானவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த கற்பூரம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. கப்புன்னு பற்றிக்கிறோம் இல்லையா, அதாவது சொல்கிற விஷயத்த உடனே கேட்டு செய்கிற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் அப்படிங்கிறத என் சார்பில் வந்து நான் சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பேரு அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்கக்கா?
2: சொல்லுறேன்ப்பா, வசந்தி ரங்கநாதன், அருள் இருந்து பேசுறேன்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
2: இல்லப்பா.
0: சரி, ஓகேக்கா, இன்னைக்கு வந்து வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வார்த்தை விளையாட்டில் நீங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நான் வந்து ஒரு எழுத்து சொல்ல போறேன். இந்த மாதிரி மாறி மாறி சொல்லும் பொழுது யார் ஒரு எழுத்து முடிக்கும் போது வார்த்தை உருவாக்குதோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்க்கா.
2: ஆரம்பிக்கணும்,
0: நீங்க தாக்கா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க.
2: சரி,
0: ஆவாக்கா.
2: நெடில்.
0: நெடில், சரி, ஓகே. இட்டு
2: முடிஞ்சிருச்சா?
0: நானே சொல்லி அந்த வார்த்தைக்கு பல் பொடி டீ வந்து
2: சொல்லிருக்கீங்க,
0: அந்த ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும், பரவாயில்லக்கா. சரி, இன்னொரு எழுத்து சொன்னீங்க அப்படின்னா யார் வின்னர்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: சொன்னீங்களா?
0: சரி, ஓகே, வா. நான் வந்து வேற வார்த்தை நினைச்சுக்கிட்டேன். சரி, ஓகே, வா.
2: நீங்க
0: வின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு டைம் இருந்தா கொடுங்க. கில்லி படத்துல இருந்து கோக்கர கோக்கரக்கோ அந்த பாட்டு கொடுங்க.
0: சரி ஓகேக்கா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்றோம். ரொம்ப நன்றிக்கா.
2: நன்றிப்பா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே விளையாண்டுட்டு அவங்களுக்கான பாடலுமே வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. நேயர்கள், இந்த ஒரு கேமில் கலந்துக்க முடியாது, ஆனால் வேற ஒரு கேமில் கண்டிப்பாக நாளைக்கு கலந்துக்கலாம். அந்த ஒரு கேம் என்ன அப்படிங்கிறதுலையுமே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு புது விதமான கேம் தான் விளையாட போகிறோம். புது கேம்க்காக கண்டிப்பாக காத்துருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து நம்ம இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 8 கிலோமீட்டர்லேருந்து 17 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இருக்கா, ஏன்னா இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இந்த ஒரு தகவல் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. தும் ஷக் தும் தும் தும்.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருன்னு நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கர பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கா ஒருத்தவங்க வேக வேகமா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொபைல்ல வந்து சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றதுனால டக்குன்னு கையில ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்து இந்த நம்பருக்கு போன் பண்ண திபோன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அதோட என்ன காட்சி, ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து இன்னும் எங்க வீட்டுக்காரவங்க கடல்ல போயிட்டு கரைக்கு வரல, என்னாச்சுன்னு தெரியல, இவ்வளோ நேரம் ஆச்சு, நானும் ஃபோன் அடிக்கலை, எப்போவும் வெள்ளனுமே வந்துடுவாங்க, இன்றைக்கி லேட் ஆயிடுச்சுன்றதுனால தான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் அடித்த உடனே அவங்க எடுத்துட்டாங்க. நான் கரைக்கு வந்துட்டேன், இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன், கவலைப்படாத, மீன் கொண்டு வந்துடுறேன், சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஃபோனை வச்சுட்டாங்க. இதிலிருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட வீட்லேயும் கூட அப்பா வந்து கடலுக்கு போயிட்டு லேட்டாக வந்தாங்க அப்படின்னா வந்து அம்மாவுக்கும் இதே மாதிரி மனநிலை தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம அதை தான் கேள்வியாகவும் கூட கேட்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டிலிருந்து கணவரோ இல்லை குழந்தைகளோ வந்து கடலுக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரி கடலுக்கு போயிருக்கும் பொழுது கரைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என் பேர் ஜனவா.
4: கடலுக்கு போயிருக்கிற உங்களோட கணவரோ இல்லை உங்களோட மகன்களோ யாராக இருந்தாலும் கரைக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது இல்லை வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்?
5: அது பாதி உயிர் உயிரும். என்ன லேட் ஆகின உடனே எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது ஓனருக்கு ஃபோன் பண்ணணும், டிரைவருக்கு ஃபோன் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு பாதி செத்து போயிடும் பாரு. அந்த பாதி செத்த உயிரோட இப்போ தரிக்கிற சூழ்நிலை, முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கனையாவது பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தைரியமாக இருந்தேன். அப்போம்லாம் இப்போம்லாம் அந்த தைரியம்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்றும் அதுக்காகவே நாங்கள் பயந்துக்கிட்டு தேடுற மாதிரி ஆயிப்பு. தேடி எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணணுமோ அத்தனை பேருக்கும் ஃபோனை பண்ணிட்டு கடைக்காரில் போய் நாங்கள் நிற்கணும், அப்போ தான் நாங்கள் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலை இப்போ தான் வந்திருக்கு. ஒரு எங்கள் அப்பா காலத்துலலாம் இந்த கச்சதீவில் பிடிச்சாக அந்த தீவில் கிடக்கும், இந்த தீவில் கிடக்கும், போட்டில் வேலையில் அப்படின்னு வீட்டில் கடந்தால் சார் நாலு நாள் சரி நாள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு விட்டு. இப்போம்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் யோசி ஒரு புள்ள ஆம்பளப்பில் வச்சுருக்கிறவங்கலாம் உண்மையாகவே செத்துருவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கா.
4: இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோன்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு. நம்மளுக்கு கடல் மேலே டவர் கிடைக்கிற நேரத்திலேயே ஃபோன் அடித்து இந்த மாதிரி கரை ஓடி வந்துட்டுருக்கோம், இங்கே கிடக்கோம், தங்களுக்கு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி தகவல்களை வந்து இந்த நேரங்களில் ஓரளவுக்கு பரிமாற முடியுது. குறிப்பாக வந்து வாக்கி டாக்கி எல்லாமே வந்துருச்சு. அடுத்த போட்டுக்கு நம்ம வந்து தகவல் சொல்கிறதா இருக்கட்டும், உடனுக்குடனே நம்மளால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை பரிமாற முடியுது. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து முன்னாடியும் உங்களுக்கு இதை மாதிரிலாம் இருந்திருக்கும், அப்போ முன்னாடிலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபோன்லாம் இல்லாத டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க?
5: பயமே இல்லாமல் இருந்தோம். ஃபோன் இல்லாமல் இருக்கும்போது அப்படி அவங்க கிடக்கும்போது எந்த பயமும் வாக்கி தாக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் பயம் இல்லாமல் இருந்தோம். எந்த கரையிலையாவது பிடிச்சி இருக்கிற அரிசி எடுத்து சோறு சாப்பிட்டுட்டு அவங்களே ஏதாவது இன்ஜினியர் வேலையினாலுமோ எது வேலையினாலுமோ அவங்களே பத்து வீட்டுக்கு வந்ததெல்லாம் இருக்குது. இப்போ அது கிடையாதுல்ல. இப்போ எந்த ஃபோன் வந்தாலும் சரி, எந்த இது வந்தாலும் சரி, வீட்டுக்குள் வந்தால் மட்டும்தான். அவன் எங்கேருந்து அவங்க பேசினாலும் சரி, எங்கேருந்து பேசலாலும் சரி, முதல்ல லேட்டான உடனே டிவியை தான் திறக்கிற மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலை இப்போ முன்னாடியில் அப்படி கிடையாது. டிவி இல்லாத காலத்துலேயும் நாங்கள் வந்து பயப்படுறதெல்லாம் கிடையாது. அவங்க போயிருக்காங்க, எப்படியாவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்போ மாறிடுச்சுப்பா. இப்போ தேடுற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. எங்கே போட்டும் கிடையாது, பக்கத்தில் உள்ளவ போட்டு. எங்கள் வீட்டில் எந்த பிள்ளைகளும் தூங்க கிடையாது. 11 மணிக்கே வந்துருச்சு அந்த நியூஸ். என் மக்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அழுது அழுது. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டிலேயும் 3 பொம்பளை பிள்ளை. அந்த 3 பொம்பளை பிள்ளைக்காக உட்காந்து அழுது அழுது. எங்கள் வீட்டில் 6 பொம்பளை பிள்ளை தானே. அந்த 3 பொம்பளை பிள்ளைக்காக நான் என் மக ரெண்டு பேர் இந்த இடத்துல உட்காந்து 3 பேர் தூங்கவே கிடையாது விடிய விடிய. எங்களுக்கு மட்டும்லாம் பாதிப்பு கிடையாது, மற்ற போட்டுகளுக்கும் இருந்தால் எத்தனை பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்குமே அந்த பாதிப்பு தான். அதுக்காகவே நாங்கள் இப்போ அடுத்து எங்களுக்காக அழுகலைனாலும் அடுத்தவங்களுக்காகவே சேர்ந்து பழகுற மாதிரி இருக்குது.
4: கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுலேருந்து முன்னாடி இருந்தது கூட அந்த இதையும் இப்போ இருக்கிறதுக்கான வித்தியாசத்தையும் வந்து ரொம்ப அழகாகவே புரிய முடியுது. ஏன்னா நம்ம வந்து நம்ம என்னதான் சென்னை மாதிரியான இடங்கள்ல வந்து எதிர்த்த வீட்டுக்காரவங்களை தெரியாது, மதுரையில் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களை தெரியாது அப்படின்னு வாழ்ந்தாலும், நம்மளோட நெய்தல் பகுதி அப்படின்றது வந்து இன்ன வரைக்குமே எல்லாரையும் சார்ந்து தான் இருக்குது. குறிப்பாக சமூகம் வந்து எல்லாரும் ஒன்று ஒன்றுமாக இருந்து வீட்டுக்குள்ளே எல்லாரையுமே இன்னும் வரைக்கும் அந்த பழக்கம் வந்து நம்மளோட பகுதியில் மாறவே இல்லை. அது ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி துக்க செய்திகள்லாம் வரும்போது எல்லாரையுமே அது பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. குறிப்பாக வந்து மனநிலை சார்ந்தும் சரி, நம்மளுடைய உடல்நிலை சார்ந்தும் சரி, எல்லாத்துலேயுமே பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்குதுன்றது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நன்றி அம்மா அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
5: நன்றிப்பா, நன்றி.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் செல்வி, நான் 1வது காமராஜனர்லேருந்து பேசுகிறேன்.
5: நம்மளுக்கு வந்து வழக்கமாக நம்மளோட வீட்டில் வந்து கடலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா வர்றதுக்கு ஒரு வழக்கமான ஒரு நேரம் இருக்குது. நம்மளே ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருப்போம். 2 மணிக்கு வந்துடுவாங்க, 12 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அந்த டயத்தை மீறி கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்?
6: எங்களுடைய மனநிலை வந்து வரலாம், இப்போ வரல அப்படின்னுன்னா ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப்னு வந்தா ஆகா என்னென்ன சூழ்நிலை நிகழ நேர்ந்திருக்கோ தெரியலையே அப்படின்னு. வீட்டுக்கறவு இருந்தால் கடலுக்கு இப்போ வல்லத்தை அனுப்பியிருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கறவுக்கு ஃபோன் அடித்து என்னங்க இப்போ வல்லம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்போம். வல்லம் வரலைன்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஏதோ வேலையா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால எப்போ வல்லம் வருதோ அப்போத்தான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கு.
5: யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க அந்த டைமில்?
6: அந்த டைமில் வந்து இப்போ என் மகன் கடலுக்கு போனேன், என் மகனுக்கு ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வரும்போது மறுபடியும் யார் நம்பரும் எங்கள்கிட்ட இருக்காது. இருந்தாலும் பக்கத்து வல்லங்களில் எங்கள் வீட்டுக்காரர்களை விட்டு அந்த நம்பருக்கு அந்த வல்லத்துக்கு அடித்து கேளுங்க, இல்லை பக்கத்தில் வந்தவங்க வல்லம் வந்திருக்கான்னு கேட்டு எங்கள் வல்லத்தை பார்த்தீங்களா எங்கள் பிள்ளையில பார்த்தீங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்போம்.
5: முன்னாடி வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வழக்கம் வந்து முன்னாடிலாம் இருந்துச்சு, இப்போவும் கூட அந்த வழக்கம்லாம் இருக்க தான் செய்யும்.
6: இப்போ முன்னாடி வந்து நீங்கள் அப்போ சொன்னது தான் முன்னால் உள்ள கருத்து, இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த செட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க வள்ளங்களில். இப்போ ஒரு வள்ளத்துக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு ஒரு வேலை எல்லாம் சொன்னால் அந்த செட்டில் அடித்து பேசிடுறாங்க. அப்போ நமக்கு வந்து கன்ஃபார்மாக நம்ம வள்ளத்தில் இந்த வேலை இல்லை தொழில் இல்லாமல் அடுத்த கடலுக்கு வாரம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செட்டில் இருந்து பேசுவாங்க. அதனால நாங்கள் இப்போ வந்து நல்லா தெரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
5: முன்னாடி வந்து மொபைலு அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் முன்னாடியிலேருந்தே உங்களோட கணவராக இருந்தாலும் சரி, உங்களோட மகன்களாக இருந்தாலும் சரி, தொடக்க காலங்களில் உங்களோட அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளங்கள்லாம் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து ஒரு சின்ன வயசாக தான் இருந்திருப்பீங்க, ஒரு இளம் வயதினராக தான் இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து என்னென்ன விஷயங்களில் வந்து குழப்பம் வரும்?
6: அப்போ வந்து வல்லம் வந்தால் தான் உயிரே வரும். ஏன் கேளுங்க, அப்போ எந்த தகவலுமே தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா அடு இப்போ ஒரு வேலைன்னு சொல்லும்போது அந்த முன்ன அந்த தண்டு இழுப்பாங்க, பாய்மரம் பருமல்னு சொல்லி ஒரு தொலைவின்னு சொல்லி அந்த அதை வச்சு தண்டு இழுத்து வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காற்றுக்கு எந்த ஊரில் போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் பிடிச்சிட்டு அந்த ஊரில் இருந்து வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து வல்லம் இன்னும் ஊரில் வேலையில். அப்போ வந்து அதிகபட்சமாக இன்ஜின் கிடையாது, பாவோட்டில் பிடிக்கிறவும் இருந்துச்சு. பாவோட்டு காலங்களில் அந்த மாதிரி செய்வாங்க. அப்புறம் இன்ஜின் வஞ்ச காலங்களில் ரிப்பர் அப்படின்னு அடுத்த நாள் கடலுக்கு போகிற வள்ளங்க போய்த்தான் அந்த வள்ளத்தை இழுத்துட்டு வருவாங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் சில பேர் பட்டினி பசி இல்லாமல் கிடந்து வள்ளத்தோடு கிடந்து வேதனைப்பட்டு தண்ணி கூட குடிக்க தண்ணி இல்லாமலாம் தவிச்சிருக்காங்க. அப்படிலாம் போய் நம்ம இந்த மறுநாள் கடலுக்கு போகிறாங்கல்ல, இவங்க பார்த்து தான் அந்த வள்ளக்காரங்களுக்கு தண்ணி கொடுக்க வெண்ணி கொடுக்க கொடுத்து அவங்கள உயிர் உண்டாக்கி கெட்டி இழுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் அந்த காலத்துல இருந்து.
5: ரொம்ப அருமையாகவே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி அம்மா.
6: நன்றி.
5: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அக்கா, உங்களோட பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வாஸ்மா பாமல்ல இருந்து பேசுறேன்.
2: இப்போ வந்து உங்களோட கணவரோ இல்லை உங்க வீட்டில் யாரோ, ஒரு அப்பா தம்பி யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கடலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, வழக்கமாக நம்ம எல்லாருமே ஒரு நேரம் வச்சுருப்போம். ஒரு 2 மணிக்கு வந்துடுவாங்க, 1 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நேரம் வச்சுருப்போம். அந்த நேரம் கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்?
3: கண்டிப்பாக எங்களோட மனநிலை வந்து கவலைக்கிடமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வருவாங்களா வரமாட்டாள், கரையை வந்தால் நம்ம வீட்டுக்காரங்க சேஃபு இல்லையா, அதனால ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் பண்ணி தகவல் கிடச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க எத்தனை மணிக்கு வந்தாலும். இல்லை தகவல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மனசங்கடத்துலேயே இருக்கிறாப்புல இருக்கும்.
2: யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவீங்க?
3: ஃபஸ்ட்டு ஓன்றவங்களுக்கு அடித்து பார்ப்பாங்க, அடித்து பார்த்து அவங்களுக்கு ரிங் போய் என்ன ஏதுன்னு கேட்போம். கேட்கல அப்படின்னு சொன்னால் கொழுந்தனுக்கு அடித்து கேட்பேன், ஏன்னா கொழுந்தன் கரவையில் பார்க்குறதுனால அவனுக்கு அடித்து கேட்பேன், மச்சான் போட்டு வந்துருச்சா அப்படின்னு. அண்ணன் போட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க எதை எத்தனை மணிக்குனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது. வரலைன்னா என் கொழுந்தனே அதிகபட்சம் எனக்கு சொல்லிடுவான், என்ன பிரச்சனை, மடி வேலையாக இருக்குது இல்லை வேறு ஏதோ வேலையாக இருக்குது, அதனால் அண்ணன் வர்றதுக்கு லேட் ஆகும்னா என் கொழுந்தனே சொல்லிடுவாப்பில.
2: முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அம்மா, நம்மளோட அத்தை யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய பெரியவங்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த வளர்ந்த தொழில்நுட்பம் வந்து நிறைய பேரை வந்து ஒரு மாதிரி ஆக்குது, பிள்ளைங்கள்லாம் சோம்பேறி ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை கடல் மேலே இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமோ வந்தது, ஒரு கரையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவியாக உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
3: அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் மொபைல் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஒன்று இன்னொன்று வந்து, இப்போ தகவல் ஏதாவது கிடைக்கிதுன்னா லேசாக ஒரு இடத்துல வந்து ஒரு டவர் கிடைச்சாலும் அங்கேருந்து கால் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவர் கிடச்சி ஃபோன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று செட்டு, முன்னே சிபிஎஸ் மட்டும் கொண்டுட்டு போனது, இப்போ செட்டு இருக்கிறனால இப்போ செட்டில் வந்து நமக்கு சொல்லி தகவல் வந்து இங்கே வரைக்கும் வந்துடும். போட்டு பிடிபட்டாலும் நமக்கு தகவல் வந்துடும், அது மாதிரி ஏதாவது ஒரு வேலைனாலும் நமக்கு தகவல் வந்துடும். அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, வளர்ந்த டெக்னாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது சொல்கிற அந்த காலத்தில் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இதாக தான் தெரியும். ஆனால் நம்மளை பொறுத்தவரை வந்து டெக்னாலஜி நமக்கு வளர்ச்சி அதிகம்தான், இருந்தாலும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஆபத்து தான்.
2: ரொம்ப அருமையாகவே நிறைய கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி.
2: கடலுக்கு போயிருக்கிற கணவரோ இல்லை மகனோ வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மனநிலை என்னவா மாறி போயிடுது அப்படின்றத தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். பாரதியார் ஒரு அழகான பாடலை எழுதினார். யாருக்குன்னா, பராசக்திக்காக. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் இறுதியில, என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலந்தென்றல் வர வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஓர் பத்தினி பெண் வேண்டும் அப்படின்னு முடியும். என்னதான் இது பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் கூட, இது நம்ம நெய்தல் நிலத்தோட தொடர்புடைய ஒரு பாடலாம். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாருல, இது எங்க இருக்கிற தென்றலை குறிக்குது தெரியுமா? நம்ம கடல் கரையோரத்துல வீசக்கூடிய தென்றல் காற்றை குறிக்குதான். நெய்தல் நிலத்தை பத்தி நிறைய பாடல்கள் இந்த மாதிரியே சங்க இலக்கியங்கள்லையும் மற்ற இலக்கியங்கள்லையும் நிறைய விளக்கங்களோட இருக்குது. குறிப்பா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு முறைகள்லாம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை பத்தியும், நம்ம நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்ம கடலோர பகுதிகள் அதாவது நெய்தல் பகுதியில ஒரு சில பழக்க வழக்கங்களும் விளையாட்டுகளும் இன்னும் மாறாம இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா விளையாட்டுகள், உணவு முறைகள் இது ரெண்டுமே. இதெல்லாம் என்ன ஒரு 30-40 வருஷமா மாறாம இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? கிடையாது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையானது இந்த பழக்க வழக்கங்களும் விளையாட்டுகளும். எப்படி நிரூபிப்ப அப்படின்னு கேக்குறீங்களா? புறநானூறு, அகநானூறு மாதிரியான நூல்கள்லயே நெய்தல் திணைய பத்தியும் அதுல இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, விளையாட்டு என்ன, தலைவன் தலைவி இப்படி நிறைய தகவல்கள் அதுலயே இருக்குது. இந்த நூல்கள் எல்லாமே இன்னைக்கு நேத்து எழுதினது இல்ல, கிமு 300களில் இயற்றப்பட்டது, அதாவது எழுதப்பட்டது. அப்பனா நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் சரி விளையாட்டுகளும் சரி அவ்வளவு பழமையானது தானே. முதல்ல விளையாட்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஷனாக நினைக்கக்கூடிய ஒன்று தான் கடற்கரையில் போய் மணல் வீடு கட்டி விளையாடுறது. ஆனால் நம்ம நெய்தல் பகுதியில் இந்த விளையாட்டு 2000 ஆண்டுகள் பழமையானது. குறிப்பாக ஊதை ஈட்டிய உயர் மணல் அடைக்கரை, கோதை ஆயமுடு வண்டல் தையி ஓரை ஆடினும் அப்படின்னு ஒரு அகநானூறு பாடல் இருக்குது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எதை விளக்குது அப்படின்னா, தலைவி வந்து தலைவனுக்காக காத்திருக்கும் போது தன்னுடைய தோழியரோடு சேர்ந்து இந்த கடற்கரையில் போய் உயர் மணல் அதாவது மணலில் வீடு கட்டி விளையாடுவாங்க அப்படின்றது தான் வந்து இந்த பாடலுக்கான விளக்கம். இதை தொடர்ந்து வரக்கூடிய வரிகள் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த கடற்கரை வந்து சும்மா இருக்காது, தலைவியோட விளையாடுறதுக்காக அந்த மணல் வீட்டை வந்து இடிச்சிட்டு இடிச்சிட்டு போகும் அப்படின்றது தான் இந்த பாடலில் தொடர்ந்து வரக்கூடிய வரியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள், குறிப்பாக கூட்டாஞ்சோர் ஆகிறது, பட்டம் விடுறது, கடல் குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நம்மளோட பகுதிகளில் விளையாட்டுக்களில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

பாட்டு பாடும் நாடானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அர அர சிவ சிவ பழைய பரமசிவமே. பழ பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதாவது இந்தி நம்ம நெய்தல் நில பகுதியோடைய பழக்க வழக்கங்கள் என்னென்ன, விளையாட்டுகள்லாம் என்னென்ன, இது எல்லாமே மாறாம இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும். கரெக்டு தானே, சம்மந்தம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பழக்க வழக்கங்களும் விளையாட்டுகளும் எப்படி மாறலையோ அதே போல் இன்னொரு விஷயமும் கூட மாறாமல் இருக்குது. அதுதான் நெய்தல் நில மகளிரின் கண்ணீர், துயர், காத்திருப்பு, இது எல்லாமே. முன்னாடி இருந்ததை விட நவீன காலம்னா கொஞ்சம் குறைவாக தானே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வீட்டில் இருந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11, அன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 11 குழந்தைகள் வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை ஒற்றை குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள். தொழில்நுட்பம் ஒரு விதத்தில் சாதகம் தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த தொழில்நுட்பத்திலேயே இன்னொரு பாதகமும் இருக்குது. அதுதான் ஸ்விட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள், நாட் ஆன்சர், பிஸி அண்ட் நாட் ரீச்சபிள், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். அதாவது அவங்களோட ஃபோனை அணைச்சி வச்சுருக்காங்க, இல்லைன்னா ரீச் ஆக மாட்டேங்குது, அதுக்கப்புறமா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது அது கூடவே சேர்ந்து பயமும் நம்மளுக்கு வந்துடுது. அதே போல் அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பல்கள் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி பாய்மர கப்பல்கள் இருந்தப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மீனவ கிராமத்தில் பாய்மரம் கொண்டு போய் விட்டுரும். அங்கே வந்து இருக்கக்கூடியவங்க கிட்ட சமையலுக்கு ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தங்கிட்டு ஒரு 3 நாட்கள் கழித்து கணவனோ மகனோ திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருந்துச்சாம். அதே மாதிரி அன்னைக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு அப்படின்றது நம்மளுடைய பகுதிகளிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால அன்னைக்கு வந்து பயம்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து பயம் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருடைய பெற்றோரோட கருத்து அப்படின்னு சொல்லலாம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: தி கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மலை இருவாச்சி பறவை அதுதான் தி கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை வந்து நம்ம நெய்தல் நிலத்தோட மிகப்பெரிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நிறைய கடல் பறவைகள் இருந்தாலும் கூட இந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய இருவாச்சி பறவைக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுங்க. காரணம், இந்த இருவாச்சி பறவைகள் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு துணையோடு தான் இருக்குமா. அதே போல் இந்த இருவாச்சி பறவைகளை வந்து வேட்டையாடக்கூடாது அப்படின்றது நம்மளோட சட்டமாகவும் ஆக்கியிருக்காங்க. இருவாச்சி பறவைகள் முட்டையிட்டு அடை காக்கும் பொழுது ஆண் இருவாச்சி பறவைகள் தான் போய் அந்த பெண் இருவாச்சி பறவைக்குமான உணவை கொண்டு வந்து கொடுக்குமா. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இருவாச்சி பறவை, ஆண் இருவாச்சி பறவை ஒருவேளை வெளியில் கிளம்பி போயிட்டு அந்த நேரத்தில் வேட்டையாளி வந்து சுட்டுட்டாங்க, இல்லைன்னா அது வந்து இறந்து போச்சு அப்படின்னா அந்த பெண் இருவாச்சி பறவையோடு சேர்ந்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன இருவாச்சி பறவைகளும் இறந்து போயிடும். அதனால தான் இதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து வேட்டையாடக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது. பெண் இருவாச்சி பறவைகளை போல தான் நம்மளுடைய நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக அவங்களோட குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு கண்ணீரோட சரி, கஷ்டத்தோடையும் சரி, எவ்வளவு அவமானங்களை தாண்டினாலும் சரி, எவ்வளவு உடல் உழைப்பை போட்டுனாலும் சரி, கண்டிப்பாக வந்து அவங்க கரையேற்றுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போல் அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்களுக்கு இதமான இரவு வணக்கம். அடுத்த 1 மணி நேரம் கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு லக்ஷ்மி ராமானுஜம் எழுதின தாய் எனும் தாரம். கதைக்குள்ள போயிடலாமா? வாங்க. மாடியில இருந்து அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டபடி இறங்கி வந்த சத்யன் கிச்சன்ல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா காஃபி கொடுங்களேன், நான் போய் ஸ்ருதியை கூட்டிட்டு வரணுமா. என்ன சத்யா, மணி 5 தானே ஆகுது, 6 மணிக்கு தானே வேன் வரும் அப்படின்னு தன் பையன் கிட்ட கேட்டுக்கிட்டே மணக்க மணக்க ஃபில்டர் காஃபிய அவங்க அம்மா போட்டுட்டு இருந்தாங்க. அது அவளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேன் வந்துருமாமா, டிராபிக் ஜாம் வேற இருக்குமா, புள்ள வந்து தனியா நிக்க கூடாதுல்ல. அதான் உன் மருமகளுக்கு லேட் ஆயிருச்சுன்னு வை, ரொம்ப டென்ஷன் ஆயிருவா. அவளும் வேலை முடிச்சு வர்றதுக்கு 7 மணிக்கிட்ட ஆயிரும். இப்ப நான் தானே இருக்கேன், நான் தான் போய் பாப்பாவை கூட்டிட்டு வரணும். சத்யா உன்னை விட வாடா டென்ஷன் ஆயிர போறா. அப்படிலாம் இல்லம்மா, நீ முதல்ல காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்ட காஃபிய குடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே சத்யன் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. நல்ல புள்ள, அவங்க அப்பா மாதிரி அப்படியே இருக்கான் அப்படின்னு சொன்னபடி பழையபடி கிச்சன் வேலைகள்ல சத்யாவோட அம்மா மாதிரி ரொம்ப ஆயத்தமா இறங்கிட்டாங்க. மாதுரி சேதுராமன் இந்த தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த பொண்ணு பேரு பூரணி. பூரணி பிறந்து 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் சத்யன் பிறந்தாரு. இப்ப பூரணிக்கு கல்யாணம் ஆகி குடும்பத்தோட ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டாங்க. சத்யனுக்கு அவங்க அக்கா மேல அளவு கடந்த பிரியம். அதனால எப்பெல்லாம் சத்யனுக்கு லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க அக்காவை பாக்குறதுக்காக ஹைதராபாத்துக்கு போயிருவாரு. பூரணியும் அவங்களுக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ அப்ப அவங்க பசங்களோட லீவுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றது வழக்கம். சத்யனோட மனைவி ஹேமா ஒரு தனியார் கம்பெனில நல்ல பதவியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சத்யன் ஹேமா இவங்களோட பொண்ணுதான் விகாஷினி. வேலை நிமித்தமா எப்பெல்லாம் அவங்க

0: சூப்பரான ஹேர் கட் தானே, நம்மள சூப்பரா காட்டும். உங்க அழகுக்கு இனிமே நாங்க பொறுப்பு. பாம்பன்ல புதுசா திறந்தாச்சு சலூன் மாஃபியா. சலூன் மாஃபியா, சுலேகா காம்ப்ளெக்ஸ், சென்னை மொபைல்ஸ் அருகில், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 8438911353.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹைஃபை ஃபீச்சர்ஸ், ஹைஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
3: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மாதுரி அம்மாவோட பொறுமையும் நிதானமும் அவங்க பொண்ணு பூரணிக்கு அப்படியே இருக்கும். அதே சமயம் தான் அப்பாவை மாதிரி சத்யன் அப்படியே முன்கோபியா இருப்பார். எடுத்ததுக்கெல்லாம் அவர் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். சரியான டென்ஷன் பார்ட்டி. அன்னைக்கு வேலையை முடிச்சு ஹேமா வீட்டுக்கு வந்ததும் அவங்கள பார்த்ததும் அப்படியே பாசத்தோட ஓடி போன குட்டி பொண்ணு விகாஷினி அவங்க அம்மாவை அன்போட கட்டி பிடிச்சுக்கிட்டா. காஃபி சாப்பிட்றியாமா, ரொம்ப டயர்டா வந்திருக்கியே. ஓகே அத்த, மாமா எங்க காணோம்? நீ ஒருத்திதாமா என்னை பத்தி எப்பவுமே கேப்ப, இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல அக்கறை கிடையாது அப்படின்னு சொன்னபடி தம் மருமக கேட்டதுக்கு பதில் சொன்னபடி ரூம விட்டு சேதராமண்ணையா வெளியில வந்தார். ஏன்பா, நான் உங்ககிட்ட அனுசரணையா பேசும்போது அதெல்லாம் உங்க காதல விழுகாதே. உங்க மருமக பேசினா மட்டும்தான் அது உங்க காதல விழும். இல்ல, நான் எப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுறனோ அப்பெல்லாம் நீங்க நல்லா பேசுறீங்க, அதுக்கப்புறம் என்ன கண்டு காணாமலும் போயிடுறீங்க. அதுவே உங்க மருமக பேசினா மட்டும் அவளை தள்ளில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களாப்பா? மதியானம் கூட வந்து பார்த்தேன், ஆனா நீங்க நல்லா அசந்து போய் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் எப்படி எழுப்ப முடியும்னு சொல்லி நான் தான் ஒதுங்கி போயிட்டேன். எனக்கும் ஆசை இருக்காதா உங்களை நல்லா பாத்துக்கணும், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குப்பா. ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சத்யா, அப்பா விளையாட்டுக்கு சொல்றாருடா, அத போய் பெருசா பேசுறியே, இது ஒரு சாதாரண விஷயம். சாதாரண விஷயம்னு நீ எடுத்துக்கலாமா, என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த வீட்டுல ஹேமாவை விட நான் தான் அதிகமா காசு கொடுக்கறேன், என்னோட உழைப்பு தான் இங்க அதிகமா இருக்கு, எல்லார் மேலயும் எனக்கு அக்கறையும் ஜாஸ்தி இருக்குமா? அப்படிப்பட்ட என்ன பார்த்து அப்பா ஹேமா அப்படி பேசுறாரு அப்படின்னு கோபத்தோட பொறிஞ்சு தள்ளின தன் பையனை கண்டுக்க கூட இல்ல சேதராமண்ணையா. கையில ஒரு பையோட அங்கிருந்து கிளம்பிட்டாரு. பாத்தீங்களாமா, நான் இவ்வளவு கத்து கத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் அப்பா கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். மாதுரி, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், ஏதாச்சும் உனக்கு வேணுமா? ஒன்னும் வேணாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுராமண்ணையா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. தன் வீட்டுக்காரர் எப்பவுமே கோபத்தோட தான் பேசுவாருன்னு ஹேமாக்கு நல்லா தெரியும். அவர் எப்பெல்லாம் டென்ஷனா பேசுறாரோ அப்போல்லாம் ஹேமா அவர்கிட்ட எதிர்த்து பேசவோ இல்ல அவர்கிட்ட சண்டை போடவோ மாட்டாங்க, அமைதியா போயிருவாங்க. பாத்தீங்களாமா, அப்பாக்கு என்னமோ ஆயிருச்சு. யாரும் தன்னை பார்க்கல பேசலன்னு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க, கவுன்சிலிங் வேணா கூட்டிட்டு போலாம். தம்பி, அப்பாக்கும் வயசாயிருச்சு,

எனக்கும் வயசாயிருச்சு. நீ இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு, அது மேலும் மேலும் பெருசாக்காத. அத்த எனக்கு காஃபி வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஸ்ருதிக்கு ஹோம்ஒர்க் வேற சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை நான் வெளியில கூட்டிட்டு போலான் இருக்கேன். அதனால நைட் சாப்பாடு கூட வேணாம். சரிம்மா அப்படின்னு ஹேமாவோட அத்தை சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே ஹேமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களோட ரூமுக்கு போனதும் ஹேமாக்கு அடக்க முடியாத அளவுக்கு அழுக வந்துச்சு. தாய் எனும் தாரம் அப்படின்ற கதையை அலைப்பாயுதை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே தோட்டத்துல சத்யன், ஹேமா அப்புறம் விகாஷினின்னு எல்லாரும் ஒன்னு கூடிப்பாங்க. அவங்கவுங்களோட டென்ஷன், பரபரப்பு அப்புறம் எல்லாத்தையும் பத்தி நல்ல வெளிப்படையா மனசு விட்டு பேசுவாங்க. சத்யனோட முன்கோபம், அவசர புத்தி எல்லாம் பத்தி ஹேமா எவ்வளவோ உங்க வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி அதை சரி பண்ண முயற்சி பண்ணியும் சத்யன் திருந்தவே இல்லை. சில சமயம் உங்களோட பேச்சு கிண்டல்லையும் கலாய்ப்புலையும் போனாலும் சில சமயங்கள்ல அது சர்ச்சையாகி சண்டையாகி உடனுக்குடனே சமாதானமும் ஆகி எப்படியோ அந்த பேச்சு மட்டுப்பட்டு போயிரும். அப்பாக்கு தப்பாம விகாஷினி பிறந்திருந்தா, அவங்க அப்பாவோட கோபம் அவளுக்கு அப்படியே இருக்கும். விகாஷினியோட செல்ல பேரு தான் ஸ்ருதி. அவளை அப்படி கூப்பிடுறது அவளுக்கு பிடிக்கவே செய்யாது. ஸ்ருதி குட்டி, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? மா, எத்தனை வாட்டி சொல்றேன், என்ன ஸ்ருதின்னு கூப்பிடாதன்னு, என்ன விகாஷினின்னு கூப்பிடு, இல்லைன்னா ஷார்ட் ஃபார்ம்ல VI கூப்பிடு. எனக்கு பிடிச்ச பேரு சொல்லி கூப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கா ஒரு பேர் வைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா. ஹேமாக்கு ரொம்ப கவலையா போச்சு. தன் வீட்டுக்காரர் போலயே தன் பொண்ணும் முன்கோபியா இருக்காளேன்றத நினைச்சு அவங்க வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் சத்யனுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவரோட அப்பா சேதுராமனுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளவு அவர் முன்கோபியா இருந்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ அது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு ஒரு பாந்தமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு போனார். சாப்பாட்டுல ரொம்ப கவனம், அப்புறம் நேரம் தவறுனா அதனால வரக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத கோபம்னு பல வகையில சேதுராமன் ஐயா முன்னாடி இருந்தாலும் இப்ப அவரு அந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் கோவப்படுறதே இல்லை. தப்பாவோட இந்த செயல் சத்யனுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஆனா சில சமயத்துல அது எரிச்சலையும் கொடுத்துச்சு. தம் மனைவி தன் கூட எப்பவுமே இருக்கணும்னு அவங்க அப்பா அடிக்கடி சொல்றது சத்யனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் அம்மாவோட உதவியவே கேட்டுட்டு இருக்காரு. முன்னாடி எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாரு, இப்ப அதுவும் இல்லாம போச்சு. நடிக்கிறாரோ எனக்கும் என்னன்னு தெரியலையே, நானா போய் கேட்டேன்னா அது சண்டையில தான் முடியும். அம்மா இங்க பாக்குற வேலையே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பத்தாத குறைக்கு அப்பா அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. முன்னாடி எல்லாம் அம்மா பாத்திரம் விளக்குவாங்க, அப்புறம் மூணு வேலைக்கு அவங்கதான் சமைப்பாங்க. ஆனா இப்போ அது கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. பாத்திரம் விளக்குறத அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. மூணு வேலை சமைக்கிறவங்க இப்ப ரெண்டு வேலை தான் சமைக்கிறாங்க. நைட்டு டின்னர் ஹேமா பண்ணிட்டு இருக்கா. இது நான் இப்படியே விட மாட்டேன், விட்டேன் அப்புறம் அம்மா வேலை பார்க்காம போயிருவாங்க. இது ஒண்ணு சத்திரம் இல்லையே, நான் உழைச்சு உழைச்சு காசை கொடுப்பனா இவங்க எங்க ரெஸ்ட் எடுப்பாங்களா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது, எலிச்ச வாய மாதிரி தெரியுதா அப்படின்னு ரொம்ப தப்பான கோணத்துல அன்னைக்கு சத்யன் சிந்திக்க ஆரம்பிச்சாரு. அவர் அன்னைக்கு நினைச்சது ஒண்ணு, ஆனா அன்னைக்கு நடந்தது ஒண்ணு. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. தாரம் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். தன் பையன் தன்னையும் தன் வீட்டுக்காரரையும் பாரமா நினைக்கிற விஷயம் மாதிரி அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா தன் பையன் கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு அந்த அம்மா முயற்சி பண்ணாத நாளே இல்லை. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எப்படியாச்சும் சத்யன் கிட்ட தன் மனசுல இருக்கிற விஷயத்த பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிக்கிட்டு மொட்டை மாடிக்கும் அந்த அம்மா போயிட்டாங்க. எதுக்குமா மொட்டை மாடி கூட்டு வந்தீங்க? எதுவும் சிதம்பர ரகசியம் பேச போறீங்களா என்ன? அப்படிலாம் இல்லப்பா, உன்கிட்ட உன்னே ஒண்ணு சொல்லி ஆகணும். எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? வெளிப்படையா உன்கிட்ட பேசிட்டா என்னோட மனபாரம் இறங்கிரும். அப்புறம் நீ பண்ற

தப்பா சரியானு உனக்கு புரிஞ்சு போயிரும். இதனால பேசுங்கம்மா, கேக்குற. உன் வயசுல உங்க அப்பா இருந்தப்ப அவருக்கு இருந்த தைரியமும் மன உறுதியும் இப்ப இல்லதா? அப்ப அந்த வயசுல எதுலயுமே ஒரு பயம் இல்லாத தன்மை இருந்துச்சு, தன்னம்பிக்கையோட இருப்பாரு. அதுக்கு நேர் எதிரா நான் இருப்பேன், எல்லாத்துக்கும் ஒரே பயம்தான், தயக்கம் என்ன ஆட்கொண்டுகிட்டு இருக்கும், எனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு உங்க அப்பா கூட இருந்து கொடுத்த தைரியமும் பாதுகாப்பும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய மன வலிமையே இப்ப கொடுத்துருக்கு. அதை எதுக்குமா என்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை கிடைக்குமா? இருப்பா இருப்பா, சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சின்ன பிரச்சனையை கூட எதிர்கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். அப்ப உங்க அப்பா தான் கூட இருந்து சரி பண்ணுவாரு. இப்ப அவருக்கும் வயசாயிருச்சுல, இயற்கையா முதுமை அடைஞ்ச எல்லாருக்கும் வர்ற பயம் உங்க அப்பாக்குன்னு இல்ல, வயசான எல்லா முதியோர்களுக்குமே இருக்கும். ஆனா அதே சமயத்துல பெத்த பிள்ளையா உன்கிட்டான்னு இல்ல, எந்த ஒரு முதுமை பருவத்தை எழுதின பெற்றோரா இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும் தெரியுமா? எங்க தன் பசங்க கிட்ட இருந்து மன வலிமையும் தைரியமும் கிடைச்சிடாதானு அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. எப்ப என்ன நடக்கும்னு அவங்களுக்கு சத்தியமா தெரியாது. அரவணைப்பு கிடைக்காதா, பாதுகாப்பு கிடைக்காதான்னு உள்ளுக்குள்ளேயே ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த சூழல்ல தான் இப்ப நானும் உங்க அப்பாவும் இருக்கும். ஆனா உன் கண்ணுக்கு நாங்க பாரமா தெரியறோம்ல? பாரமாலாம் இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க பாட்டுக்கு எதையும் பேசிட்டு இருக்காதிங்க. நடிக்காதடா, நீ என்னோட புள்ள, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உழைப்புல நாங்க இருக்கோம்னு குத்தி காட்டுறல, எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு பேசுறல. அம்மா நீங்க பாட்டுக்கு எதையும் உளறிட்டு இருக்காதிங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. உங்க அப்பா இப்போ அவரோட முதுமை பருவத்துல இருக்காரு. அவருக்கு தேவையெல்லாம் அவர் பெத்த பிள்ளைங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் தான். ஆனா அதுவே இப்போ கேள்விக்குறியாயிரும் போலயே. என் வீட்டுக்காரருக்கு நான் தான் தாயா இருந்து பாதுகாக்கணும், அதுவும் அவரோட கடைசி காலத்துல. நான் அவருக்கு பணிவிட பண்றது கூட உன்கிட்ட நான் அனுமதி கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உன்கிட்ட அதை சொல்றேன். உனக்கு அது சரி வருமா வராதான்லாம் நான் கேட்கல, இது என்னோட விருப்பம். இதுக்கு நீ ஒத்துழைச்சு தான் ஆகணும். சொல்லுங்கம்மா. நீ இந்த மரியாதை எல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா. எப்பையும் போல பேசு, வாமா போமான்னே பேசு. இன்னும் 3 மாசத்துல இந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்புறோம். கிளம்பி எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க? என்னவோ பண்ணிட்டு போறோம். ஏன், உன் உழைப்புலையும் உன் தயவுலையும் தான் நாங்க வாழ்றோம்னு நீ வெளியில எல்லாம் பெருமை பேசுவ? அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வேணாம்ப்பா. உனக்கு பாரமா நாங்க என்னைக்கும் இருக்க மாட்டோம். மீறி ஏதாச்சும் வம்பு பண்ணு வை, அப்புறம் அங்க நடக்கிறதே வேற. பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அவங்களை கண்டிச்சு வளர்க்கறதா பெத்தவங்களோட கடமை. உன்னோட பொண்ணு இருக்காளே விகாஷினி, அவளையும் கொஞ்சம் நல்லது சொல்லி வள. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற. நாளைக்கு எங்களை நீ நடத்துறியே, அந்த மாதிரி உன்ன உன் பொண்ணு நடத்திட கூடாது பாரு. அதுக்காக சொல்றேன். என் பையன் என் புள்ள என் உலகம்னு சொல்லி உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணா கடைசியில நாங்க ரெண்டு பேரும் உனக்கு பாரமா தெரிஞ்சிட்டோம்ல. இங்க பாரு, உன் வீட்டுக்கார அம்மா கிட்ட கோவப்படு, உன் புள்ள கிட்ட கோவப்படு, எங்க கிட்ட கோவப்படு, திட்டு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா பண்ணத சொல்லி காட்டாத, அது இருக்கிறதுலயே மிகப்பெரிய தண்டனை. ஆணியால தொண்டையில குத்துறது போல இருக்கும். மா மன்னிச்சிருங்கம்மா, யோசிக்காம பேசிட்டேம்மா. அதைத்தான் சொல்றேன், யோசிக்காம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள யோசிக்க வைக்கும். நீ நடந்துக்கிற விதமே உன் மனசுல என்ன இருக்குன்றதே எங்களுக்கு சொல்லிருச்சு. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? என் வீட்டுக்காரருக்கு நான் தாயா தாரமா இருந்து நல்லபடியா பாத்துப்பேன். எங்க கிட்ட போதுமான அளவுக்கு சேமிப்பு இருக்கு, அவருக்கும் பென்ஷன் வருது. ஒரு வீடு எடுத்து எங்களால தங்க முடியாதா என்ன? ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே வந்து உதவி பண்ணிப்பாங்க. உன்கிட்ட யாசகம் கேட்டு நாங்க வாழணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். முதுமை காலத்திலையும் நாங்க சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட தனிமைய கூட கொஞ்சம் இருண்டு போக வச்சிடாத. பெத்தவங்களை பாரமா நினைக்காதப்பா, அவங்க தான் உன்னை இந்த உலகத்துக்கே கொண்டு வந்தவங்க. அவ்வளவுதான், 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. நீ உன் வேலையை போய் பாரு. உன்னோட பொண்ணான நேரம் என்னால வீணா போவேனாப்பா. நீ உன்னோட வேலையை பாரு. உன் மனைவி பொண்ணுன்னு எல்லாரையும் நல்லா பாத்துக்க, அவங்களையும் திட்டி காயப்படுத்தாத. உன் பொண்ணுக்கு தயவு செஞ்சு நல்லது சொல்லி கொடுத்து வள, அவ அடிக்கடி கோவப்படுறா, அதெல்லாம் நிப்பாட்டு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டேமா. தப்பு பண்ற தப்பு பண்ணல அதெல்லாம் விஷயமே இல்லப்பா சத்யா. இங்க பாரு, 3 மாசம் கழிச்சு நாங்க இங்க இருக்க மாட்டோம், வெளியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இது என் வீட்டுக்காரரோட முடிவும் தான். முன்னாடியே பேசி வச்சுட்டு தான் உன்கிட்ட இப்ப சொல்ல வந்திருக்கேன். பூரணிக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது. அவகிட்ட நான் இதை பத்தி மூச்சு விட மாட்டேன். நீ சொல்றதுன்னா சொல்லிக்க, ஆனா என் பொண்ணை போய் நான் பார்ப்பேன் பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன். உன்னையும் பார்ப்பேன் பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன், ஆனா இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். சந்தோஷமா இருங்க, உங்க நிம்மதி எங்களால கெட்டு போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதுரி அம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எண்ணி 3 மாசத்துல சொன்னது போலயே அவங்க வீட்டை விட்டும் கிளம்பிட்டாங்க. அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் கணக்கு பார்த்துட்டு இருந்திருக்கோமே, அவங்க சாப்பிடுறதுக்கு வேலை பாக்குறதுக்குன்னு. இதை விட ஒரு பெரிய பாவம் என்ன இருக்கு அப்படின்ற குற்ற உணர்ச்சி கலந்த எண்ணம் சத்தியனா நிம்மதியா இருக்க விடல. ஆனா வேற வழி இல்லையே, அவர் அந்த நெருடலோடையே வாழ்ந்துட்டு இருந்தாரு. வீட்டை விட்டு வெளியில போன சத்தியனோட அம்மாவும் அப்பாவும் அதுக்கப்புறம் தான் நிம்மதியாவே இருந்தாங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சத வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தோன்ற நேரத்துல வேலை பாக்குறதா கூட இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட மனசு சார்ந்து இருந்துச்சே தவிர யாரோட கட்டளைப்படியும் இல்லை. கதையின் இதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல

0: பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். இன்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். இன்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று தூறல் நின்னு போச்சு மற்றும் கோழி கூவுது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு

0: రసమండి.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று தூரல் நின்னு போச்சு மற்றும் கோழிக்கோவது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுவாவி பசங்க, என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன பஸ்தி என்ன தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன் என்ன செய்வேன் மாப்பிள, இதுக்கு மேல நீ பாடுற அட உன் கதை எனக்கு இருக்கு மாமா. ஏ சோக

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்ட

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று தூரல் நின்னு போச்சு மற்றும் கோழி கூவுது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று தூறல் நின்னு போச்சு மற்றும் கோழி கூவுது திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தகவல்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பங்கஜத்தை பத்தி பாடுறவன்
1: நான் தானுங்க சாமி.
0: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா.
1: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
0: நான் சொல்றேன் முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
0: அட்வான்ஸ் ஆகுது கிட்வான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். ஆமா
1: மாப்பிள்ள
0: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பே வெட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுவாவி பசங்க. என்ன பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன, பஸ்தி என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்ள? இதுக்கு மேல நீ எப்ப?
0: அட உன் கதை எனக்கு இருக்கு மாமா.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதம்

0: மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு

0: தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆடி எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவனை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ் அதுதான் வழி. ராணி வாழ் அதுதான் வழி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவென்ன

கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
5: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
4: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
5: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
4: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
5: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
4: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
5: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
4: செபியா?
5: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
4: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
5: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
4: ஏன்?
5: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
4: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
5: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலயும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
4: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
5: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
4: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
5: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
6: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: Beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep be

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மாட்டம் ஓடும் நடனோ புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது ஹரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது ஹரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

ஒதுங்கு பாட்டு பாடும் நாடானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.